0: நேரம் 8:09 ஈஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். பூவமா ஊர்கோளம் போட் நிகழ்ச்சியில் நாங்கள் 2 ஊர்களின் பெயர்களை உங்களுக்காக தந்திருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து உளுந்தூர்பேட்டை, இலங்கையிலிருந்து புங்குடுதீவு.
1: இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களோடும் நேர்கள் வந்திருக்கிறார்கள், யார் என்று பார்க்கலாமா சாயனா?
0: நிச்சயமாக இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: உளுந்தூர்பேட்டை, புங்குடுதீவு, உளுந்தூர்பேட்டை, இதுல வந்து உம்மண்ணா இல்ல.
2: தூங்கு, தீர்வு, பேர்வு.
1: தூங்கு, தீர்வு,
2: பேர்வு.
0: தேர்வு,
1: பேர்வு, பேர்வு, பேர்வு. சரி,
2: இடப்பெயர்வு.
1: ஆமாம் ஆமாம், சரி. நன்றி
2: நன்றி
1: நன்றி. இதுல வந்து தூங்கு நாங்கள் சொல்லிட்டோம் நினைக்கிறோம். சரி, பரவாயில்லை, அடுத்த நேரம் சந்திக்கலாம். 4164 4040 நீங்களும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். அடுத்த நேர்
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164 4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அந்த 2 ஊர்களையும் உங்களுக்கு தருகின்றோம்.
0: தமிழ்நாட்டிலிருந்து உளுந்தூர்பேட்டை, இலங்கையிலிருந்து புங்குடுதீவு.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7 எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462.
5: உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: நேரம் மட்டுமே 25 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம ஒரு ஈவினிங். இன்றைய போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த இரண்டு ஊர்களும்,
1: ஆமாம், தமிழகத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை, இலங்கையிலிருந்து புங்குடுதீவு ஆகிய ஊர்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். நாங்கள் உதாரணத்துக்கு 3 சொற்களும் வந்து பகிர்ந்திருந்தோம். புட்டு, தீட்டு, தூங்கு ஆகிய சொற்கள் நாங்கள் தந்திருந்தோம்.
0: அதை தவிர எங்களுடைய நேர்களும் இணைந்து சில சொற்களை பயந்திருந்தார்கள். தீர்வு, அதே போன்று தீங்கு, புழு, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்திருந்தன. அதை தாண்டி நாங்களும் சில சொற்களை எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், குழு, உடு, குடை, குட்டை, தூவு ஆகிய சொற்கள் நாங்களும் எங்களோட மூளையை கசக்கி புளிச்சு உங்களுக்காக எடுத்து வந்திருந்தோம்.
0: சரி, இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கனடா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட சமீபத்திய வரி விதிப்பு தாக்குதல்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான கனடாவின் பதில் வரி விதிப்புகளால் மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்தும் கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா தனது 90வது வயதில் மறைந்தார். தமிழின் பெருமைகளையும் தமிழ் மக்களின் வாழ்வியலையும் தமது பட்டிமன்றங்கள் ஊடாக உலகறிய செய்த சாலமன் பாப்பையா அவர்களின் மறைவு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு பேரிழப்பென முதலமைச்சர் விஜய் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், பிசிக தலைவர் திருமாவளவன், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அடங்கலான பலரும் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு இரங்கலை வெளியிட்டுள்ளனர்.
0: இலங்கையின் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட பாராளுமன்ற செயற்குழுவின் காலம் டிசம்பர் நடுப்பகுதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாகாண சபை தேர்தலை மேலும் தாமதிக்கும் செயலே இதுவென எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் FM.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: நேரம் 8:49 இசம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: நிகழ்ச்சியை நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் வெளிமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகின்றோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலும் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 7% அதிகரிக்கப் போகின்றது.
0: அதே மாதிரி காலநிலை என்ன மாதிரி இருக்கிறது அப்படி என்று பார்த்தோமானால் நள்ளிரவில் 15°C காலநிலை குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 24°C ஆகவும் உடல்நிலை 30°C ஆகவும் இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C ஆகவும் உடல்நிலை 29°C ஆகவும் இருக்கப் போகிறது. நாளைய நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்க்கும் பொழுது சூரிய ஒளியுடன் நிறைந்த நாளாக இருக்கும் அப்படின்று எதிர்கூறப்பட்டிருக்கிறது.
1: இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: சஹானா லிங்கநாதன்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: You're listening to 102.7 East FM.
1: Yep. Desi Coupe.

0: Cardinadi.
1: You're listening to 102.7 East FM.

Your radio, your music, FM 102.7 East FM.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் செய்டன் பிஞ்ச்

0: ரிம்ஸ் அண்ட் டிபிஎம்எஸ் தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் தி செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 4378607002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: Your favorite music
4: on your favorite station, 102.7.
5: It's East FM.

0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Skirubha Thanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
12: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
13: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ்.
2: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? Why? TTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
5: Your favorite music on your favorite station, 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM. சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4. Some condition apply.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன
2: யோசின
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh. 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6

7891 0742 6478910742.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு, இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

ஒரே விடயம் பலரால் பல்வேறு விதமாக உணரப்படலாம், விளங்கிக் கொள்ளப்படலாம். அதனால் நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களும் நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளைகளாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. நமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

0: உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

9:06 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடக்கம் 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு உங்களோட பாகினி சிவபாத சுந்தரம் வணக்கமீர்களே. உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் இரவு 9 மணி வரையில் நீங்கள் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 4128214121 4162412122. யூடியூபினூடாகவும் கூட எங்களுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பது எங்களுடைய முகவரி. அதேபோல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் சமூக வலைத்தளங்கள் எதுவாக இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்பது எங்களுடைய முகவரி. செப்டம்பர் மாதம் 12 தேதி 2026 சனிக்கிழமை காலை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 15 டிகிரி செல்சியஸில் ட்ரோனோ 17 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிதமான காலநிலையுடன் கூடியொரு நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை நாங்கள் சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியின் பொழுதும் உங்களுக்காக பல விடயங்களை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். எல்லோருக்குமே இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 6:52 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 7:34 நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெளிவான காலநிலை என்று சொன்னோம் இல்லையா, அது மாத்திரமில்லாமல் வெப்பநிலை கூட அதிகரிக்க இருக்கின்றது. இன்று உணர்நிலை வந்து கிட்டத்தட்ட 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும். மிக மிக மிக மெதுவான மழைத்துறலுக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 10% பரப்பில் மாத்திரம்தான் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு தென்படுகின்றன. என்னதான் நாங்கள் இலையுதிர் காலத்தை நெருங்கிட்டோம், அதாவது கனடாட்ட அழகான காலம் என்று அதை சொல்லுவாங்க, அதை நெருங்கிட்டோம் என்று சொன்னாலும் எங்களுடைய கோடை காலம் இன்னமும் எங்களை குதூகலமாக வச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த குதூகலத்தோடு வருது இந்த பாடல். இது இட்லி கடை திரைப்படத்தில் இருந்து

இட்லி கடை திரைப்படத்தில் இருந்து அந்த அழகான பாடலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையமைப்பில் அந்த பாடலை நாங்கள் தந்திருந்தோம், புஷ்பமனம் குப்புசாமி அவர்களுடைய குரலில்.

செப்டம்பர் மாதம் 12 தேதி அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த நாளுக்கு நிறையவே சிறப்பம்சங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வரலாற்றை திரும்பி பார்த்தால், உலக முதலுதவி தினம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே ஆக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் 2 சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. அவசர நேரங்களில் முதலுதவி அறிவு உயிரை காப்பாற்ற உதவும் என்பதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாள் இந்த ஆண்டின் கருப்பொருள். பயணத்தில் அல்லது இடம்பெயர்வில் இருப்பவர்களுக்கும் முதலுதவி கிடைக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டுள்ளது. இந்த முதலுதவி என்றது எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே நீந்த தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முதலுதவியும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் வந்து மற்றவங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த முதலுதவி பற்றிய அறிவும் புரிதலும் மிகப்பெரிய உதவியாக அமைந்திருக்கும். யூதர்களின் புத்தாண்டு அனுசரிப்பு கூட கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதேபோல் விண்வெளி வரலாற்றில் 1992 இதே நாளில் மே ஜெமிசன் விண்வெளிக்கு சென்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணாக இருந்தார். அவர் ஸ்பேஸ் ஷட்டில் என்டிவர் மூலம் பயணம் செய்திருந்ததும் இதே நாளாக இருக்கின்றது. சாக்லேட் மில்க் ஷேக் டே இன்றைக்கு. சாக்லேட் மில்க் ஷேக்கு கூட ஒரு நாளான்னு சொன்னால் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் சாக்லேட் மில்க் ஷேக்கை சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைக்கு முதலுதவி தினம். உதவி செய்வதற்கு நீங்கள் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் செய்யப்படும் ஒரு சின்ன முதலுதவி ஒருவரின் உயிரை வந்து காப்பாற்றலாம். அதாவது சரியான நேரத்தை அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக இருக்கலாம், அல்லது அவருக்கு ஓய்வு தேவைப்படுது, உடனடியாக அவர் எங்கேயாவது இருக்கணும், நீங்கள் அவர் வந்து நடந்து செல்றதை வந்து நீங்கள் தவிர்த்து அவருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், ஒரு தண்ணி கொடுக்கறதாக இருக்கலாம். ஆகவே எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. 15 டிகிரி செல்சியஸ் ட்ரோனோ 15 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 29 வரையிலும் செல்லக்கூடும். மிதமான வெப்பநிலை முகில் கூட்டத்துடன் கூடிய நாளாக இப்போ இருந்தாலும் போக போக வெப்பநிலை அதிகரிக்கப் போகுது. கிட்டத்தட்ட கோடைக்கால வெப்பநிலை இன்னைக்கு மாத்திரமல்ல நாளைக்கும் கூட நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 7-8% இன்றைய நாள் வாகன எரிபொருளின் விலை அதிகரித்திருக்கின்றது. லிட்டர் ஒன்றுக்கு 186.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 சிரிப்பா சிரிக்குது மக்களே. 401 ஈஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா நில்சனின் ஆரம்பிக்கின்ற தாமதம் பர்ச்மான் வரையிலும் கூட தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தந்தபடியால் வருது இன்னும் ஒரு அழகான பாடல். இது சிறை திரைப்படத்தில் இருந்து

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

9:28 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரோண்டோ செல்லும் சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இட்டோபிகோவில் 200 மேற்பட்ட புதிய அஃபோர்டபுள் ரெண்டல் வீடுகள் திறக்கப்பட்டு உள்ளன. நேற்று முன்தினம் செப்டம்பர் 10 அன்று இந்த புதிய வாடகை வீடுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நகர் அறிவித்திருக்கின்றது. நகரின் மலிவான வீட்டு வசதி திட்டங்களின் ஒரு பகுதியாக இது கொண்டுவரப்பட்டு இருக்கின்றது. டொரோண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் திரைப்படங்கள் பிடித்தவங்களுக்கு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். TIFF 2026 தற்போது டொரோண்டோவில் நடைபெற்று வருகின்றது. செப்டம்பர் 10 ஆரம்பித்து செப்டம்பர் 20 வரையில் இது இடம்பெற இருக்கின்றது. உலகம் முழுவதிலும் இருந்து திரைப்பட கலைஞர்கள், நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் டொரோண்டோவுக்கு வந்திருக்கின்றார்கள். டிடிசி கட்டணத்தில் ஃபேர் கேப்பிங் மாற்றம் குறித்து ஒலிவியா ஜோய் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். மீளவும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் டிடிசி பயணிகளுக்கான ஃபேர் கேப்பிங் முறையில் மாற்றங்கள் கொண்டு வருவதாக மேயர் ஒலிவியா ஜோய் கூறியிருக்கின்றார். இதற்கு அவருடைய எதிரணி வேட்பாளர்கள் விமர்சனம் கூட வைத்திருக்கின்றார்கள். செப்டம்பர் 12, அதாவது இன்றைய தினம் முதல் 20 வரையில் டொரோண்டோவில் நகர்ப்புற விவசாய வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது. கம்யூனிட்டி கார்டன், ஸ்கூல் கார்டன்ஸ், பொலினேட் ஹாபிட்டட்ஸ் மற்றும் டொரோண்டோவில் உள்ளூர் உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் முயற்சிகள் இதன் மையமாக இருக்கின்றன. இன்றும் நாளைக்கும் கேபேஜ் டவுன் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றது. இலவச குடும்பமாக நீங்கள் சென்று கலந்து கொள்ளக்கூடிய தெருவிழாவாக இது இருக்கின்றது. 250 மேற்பட்ட உணவகங்கள் இதில் பங்கு பெற்று இருக்கின்றன. அத்தோடு இசை மற்றும் பெர்ஃபார்மன்சஸ் கூட இருக்கின்றது. குழந்தைகளுக்கான விளையாட்டு இடங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நகர் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். 9:30 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கும் ஒரு அழகான சிந்தனையை உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். நம்மால் மாற்ற முடியாததை பற்றி கவலைப்படுவதை காட்டிலும் நம்மால் மாற்றக்கூடிய சின்ன சின்ன விடயங்களில் கவனம் செலுத்துவது மன அமைதிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் வந்து இல்லாததை செய்கிறதுக்கு அல்லது இல்லாததை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சிப்போம். எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்பது கிடையாது. இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு, அந்த தண்ணியை நிரப்போணும்னு சொன்னால் நிரப்புறதுக்கு முன்னுக்கு நீங்கள் அந்த பக்கெட்டில் இருக்கிற லீக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதே லாஜிக்கை தான் நீங்கள் உங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போவது கிடையாது. மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நேற்று நடந்தது, நாளை என்ன நடக்கும், யார் எங்களை புரிந்து கொள்வார்கள், இவை எல்லாத்தையும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நாங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நாங்கள் அப்படி பதிலளிக்கிறோம், எதை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம், எவ்வளவு நேரம் ஒரு பிரச்சனையும் உங்களோட மனதில் வச்சிருக்கிறீங்க, இன்று ஒருவரிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கின்றோம் என்பவை தான் உங்களுடைய கையில் இருக்கின்றது. சில நேரத்தில் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரே டைமில் சரி செய்யணும்னு இல்லை, இன்றைய நாளை இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக மாற்றினால் மட்டும் போதுமானது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கேள்வியை கேளுங்க. உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற, நீங்கள் மாற்றக்கூடிய, சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு என்ன, ஒரு சின்ன நல்ல விடயம் என்ன, அதை நீங்கள் செய்யுங்க. அந்த ஒரு சிறிய செயல் கூட ஒரு நாளின் மனநிலையை மாற்றக்கூடும். அந்த அழகான சிந்தனையை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960.
4: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
8: Camsonics செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. Camsonics.com.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

9:46 இஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்தியா செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு, சீன அதிபர் ஷி ஜின்பிங் டெல்லி வந்திருக்கின்றார். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இவர் இந்தியா வந்திருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியோடு இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. 2020 எல்லை மோதலுக்கு பின்னர் இந்தியா சீனா உறவை மேம்படுத்தும் முயற்சியின் முக்கிய கட்டமாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் UAE உறவு குறித்து மோடியை பேசியிருக்கின்றார். அபுதாபி கிரவுன் பிரின்ஸ் ஷீக் கலீட் பின் முகமது பின் ஜயீத் அல் நாயனை சந்தித்த மோடி, பாதுகாப்பு, AI, விண்வெளி, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து பேசியிருக்கின்றார். அதேபோல் ஈரான் அதிபரோடும் சந்தித்திருக்கின்றார். கடல்வழி போக்குவரத்து பாதுகாப்பு, கப்பல் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக வழித்தடங்கள் திறந்திருப்பதன் அவசியத்தை ஈரான் அதிபருடனான சந்திப்பின் பொழுது இவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், கடந்த பல வாரங்களாக இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பில் புதிய சாதனை இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. RBI தரவின்படி இந்தியாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட 785.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற சாதனை அளவை எட்டியிருக்கின்றது. பிரிக்ஸ் மாநாடு இருக்குன்னு சொல்லும் இல்லையா, அதில் வந்து AI மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, ஃப்ளோட்டிங் சோலர் மெராயின் ரோபோட்டிக்ஸ், AI மெட்டர்னல் மானிட்டரிங் உள்ளிட்ட 37 இந்திய கண்டுபிடிப்புகள் டெல்லியில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. தமிழகத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு, வோல்டேஜ் பிரச்சினை, திருவள்ளூர், திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மின் விநியோக குறைபாடுகளை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். காற்றாலை மின் உற்பத்தி குறைந்ததால் 2 நாட்கள் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், தற்போது தேவையான மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டு நிலைமை சீரடைந்து வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் விஜயனுடைய லண்டன் பயணம் கவனம் பெற்றிருக்கின்றது. முதலீட்டு சந்திப்புகளுக்காக லண்டன் சென்றுள்ள முதல்வர் விஜய் சில்வர் ஸ்டோன் சர்க்கிட்டில் நடைபெறும் மிஷலின் மேன்ஸ் கப் போட்டிக்கு கிரீன் பிளாக் காட்டியிருக்கின்றார். அதே நிகழ்வில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்பதும் பெரிய கவனம் பெற்றிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

9:55 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475345409 6475344509 ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475345409 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210 ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையிலும் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளூர் உலக விடயங்கள் நிறையவே உங்களுக்காக தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது. 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-412-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-1-0462-
7: நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் பீல்ட் அண்ட் ஃபின்ச் GTE ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
8: MJS கோல்ட் ஹவுஸ்.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MJS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 10:04.

10:05 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய மனத்தியாளத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். உங்கள் இஸ்டெஃபமில் இரவு 9 வரையில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். இஸ்டெஃபமுக்கான தொடர்பிலக்கம் 416-8241212 உங்களுடைய மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கின் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். யூடியூபின் ஊடாக இணைந்து கொள்ள எங்களுடைய காணொலிகளை பார்த்து மகளே இஸ்டெஃப்எம் 102.7. செப்டம்பர் மாதம் 12 நேரலையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களால் மாற்ற முடியாததை பற்றி கவலைப்படுவதை விட எங்களால் மாற்றக்கூடிய சின்ன சின்ன விடயங்களில் கவனம் செலுத்துவது மன அமைதிக்கான முதல் படி. அதாவது எல்லாமே எங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. குறிப்பாக மற்றவங்க எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுடைய செயலோ சிந்தனையோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது கிடையாது. இந்த மற்றவங்கன்னு நாங்கள் சொல்கிறது எங்களை தவிர யாராக இருந்தாலுமே அது மற்றவங்க தான். ஆனால் உங்களுடைய செயல், சிந்தனை, ரியாக்ஷன் எல்லாத்தையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆகவே நீங்கள் எப்படி பதிலளிக்கின்றீர்கள், நீங்கள் எதனை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், எதை மண்டைக்குள்ளே போட்டுக்கொள்கிறீங்க, எதை பற்றி கன நேரம் யோசிக்காமல் டக்குன்னு கடந்து போயிடுறீங்க என்பதை நீங்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் எல்லாத்தையும் ஒரே நாளில் சரி செய்யணும்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்தாலே அந்த நாள் இன்னும் அழகான ஒரு நாளாக மாறிவிடும். அந்த அழகான சிந்தனையை தான் உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். இந்த புதிய மனத்தியாளத்திலும் உங்களுக்காக நல்ல பல செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள். இந்த மனத்தியாளத்தை ஆரம்பிக்க வருகின்றது இந்த பாடல். இது படையப்பா திரைப்படத்தில் இருந்து

ஜெயஸ்ரீ மகாதேவன் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல்களில் அந்த பாடலை நாங்கள் தந்திருந்தோம். படையப்பா திரைப்படத்தில் இருந்து 18 டிகிரி செல்சியஸில் ஸ்காபரோ 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த ஷிஃப்டை இந்த செஷனை ஆரம்பிக்க இருந்த வெப்பநிலையை விட இப்போ வெப்பநிலை வந்து கூடியிருக்கு. இன்று அதை கூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் இருக்க போகின்றது. உணர்நிலை 30 கிட்ட போகலாம் அப்படின்னு எச்சரித்திருக்கிறாங்க. ஆகவே வெளியே செல்லும் பொழுதும் வீடுகளில் இருக்கும் பொழுதும் நிறைய நிறைய நீர் அருந்துங்கள். முகில் கூட்டத்துடன் கூடிய ஒரு அழகான மிதமான காலநிலை. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்க போகின்றது. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் 401 மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். 401 தாமத நிலைமை வந்து நெல்சன் ரோடில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கெனடி பேர்ச் மவுண்டெல்லாம் தாண்டியும் கூட தாமத நிலைமைகள் இருக்கின்றன. 401-404 சந்திப்பு கண்மையில் 401 விபத்து ஒன்றும் கூட சம்பவித்திருக்கின்றது. தெளிவான காலநிலை இருந்த போதிலும் வாகனங்களை செலுத்தும் பொழுது அதீத அவதானம் வந்து தேவைப்படுகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும் பொழுது 8% எரிபொருள் விலை இன்று அதிகரித்திருக்கின்றது. நாளைக்கு 3% குறைவடியே இருக்கின்றது. இன்றைக்கு பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் லிட்டர் ஒன்றுக்கு 186.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளை பொறுத்தவரையில் 183.9% எரிபொருளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணினா ஒரு 3% ஒரு லிட்டருக்கு உங்களால் சேமிக்கக்கூடியதாக இருக்க போகின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ.

என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்திருந்தோம். இதையா ரஹ்மானின் இசையில் வந்திருந்தது. 10:30 இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொன்னா இலங்கை செய்திகளை பார்க்க போறோம். கொழும்பு துறைமுகத்தில் புதிய சரக்கு கையாளும் மையம், இலங்கை துறைமுக அதிகார சபை வெளிநாட்டு நேரடி முதலீட்டுடன் கூடிய புதிய லாஜிஸ்டிக்ஸ் ஹப் ஒன்றை அடுத்த 2-3 மாதங்களில் தொடங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேட் ரீஃபண்ட் கோரிக்கைகளில் 99.98% அதாவது அந்த கிருமி கொல்லிகளை சொல்லுவாங்கல்ல, 99.9% கிருமிகளை கொல்லுண்டு, அந்த மாதிரி 99.98% இன்னமும் நாங்கள் துல்லியமாக இருக்கிறோம். சராசரியாக 29 நாட்களுக்குள் இந்த கோரிக்கைகளுக்கான மீள் பணத்தினை வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. சுமார் 82.4 பில்லியன் ரூபாய்கள் திருப்பி செலுத்தப்பட்டு உள்ளன. சிம் கார்டுகள் தவறாக பயன்படுத்தப்படுவது அதிகரித்துள்ளதால் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர தயாராகிறது. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இலங்கையில் வந்து சுற்றுலாக்கு செல்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை கொடுத்து நீங்கள் அந்த சிம் அட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கேயே நீங்கள் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வாரீங்க, இல்லாட்டி யாருக்கு அது கொடுத்துட்டு வாரீங்கன்னா அவர்களுடைய பயன்பாட்டினால் வர்ற விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்க நேரிடும். ஆகவே அது தொடர்பாக இப்பொழுது மேலதிக ஆணைக்குழு ஒன்று வர கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. புதுப்பிக்கப்பட்ட பம்பலப்பிட்டி ரயில்வே ஸ்டேஷன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டு இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து 2 நாடுகளின் உறவுகள் குறித்தும் கலந்துரையாடி இருக்கின்றார். போர் விமானங்கள் கொள்முதல் தொடர்பானதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பைனான்சியல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனுக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றார். தெஹிவலியில் ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட கைக்குண்டு தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களின் தந்தை காயமடைந்திருக்கின்றார். குறிவைக்கப்பட்ட வீடு தவறாக அடையாளம் காணப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கின்றீர்கள். 10:32 வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன்
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

தகிடி தகிடி திரைப்படத்திலிருந்து அந்த பாட்டில் உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சேரன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210. அந்த தகவலோடு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சும் கூட நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் உங்களுக்காக நாளை காலை 9 மணிக்கு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழிக்க காத்திருக்கின்றது. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் அபர்ணா மற்றும் ராஜேஷ். மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாகினி சிவபாதசுந்தரம். பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ந்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: வழங்கப்படுவதோடுகள் அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு ரூபன்
3: 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் ஜேகே முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுல பாத்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
3: வானம் நமதே.
1: வானம் நமதே.
4: நன்றி பாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
5: வணக்கம் அபர்ணா. வணக்கம் நேயர்களே. அபர்ணா எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுமா இருக்கிறோம் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
4: சரியா, இப்ப ஏதாவது சொல்ல போறீங்களா நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல?
5: நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல என்ன நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல போறோம் அடுத்த 2 மணி நேரத்துக்கு. அதே மாதிரி பாசிட்டிவா ஆரம்பிப்போம். நேயர்களை வந்து கடந்த சில வாரங்களா மிஸ் பண்ணதால இன்னும் கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தோட சேர்ந்து பயணிக்க போறோம் அப்படின்ற உற்சாகத்தோட
4: இருக்கிறேன். அதுக்கு ஏதாவது வீட்டுல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பீங்களே ஒரு காரணத்தை, ஒரு நிமிஷத்துல சொல்லி
5: முடிக்கிறீங்களா?
4: மாதிரி ஏதாவது உணவு ஏதாவது அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல தானே ராஜேஷ். ஆமா, அதெல்லாம் யோசிச்சுட்டீங்க. சரி, இப்பொழுது முதல்
5: ஒரு பிறரை நினை அப்படின்றத நீங்க சொல்றீங்க இப்போ சிம்பாலிகா.
4: சரி சரி, ஏதோ இப்படியோ இப்ப நிகழ்ச்சியை வந்து நாங்கள் 1 மணி வரை உங்களோடு
5: கொண்டு போறோம். கண்டிப்பா இதே மாதிரி குதூகலமா ஜாலியா இருக்க போது வானம் நமதே சொன்னோடனே ஞாபகத்துக்கு வர்றது பாசிட்டிவான விஷயங்கள் தான். உலகத்துல எங்கள நிறைய வந்து நெகட்டிவிட்டி இருந்தாலுமே அங்கங்க இருக்க பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து பாருங்க, எதுவுமே வந்து இந்த உலகத்துல இருக்கு, நம்பிக்கையோட பயணிப்போம், நாளை நமதே அப்படின்ற ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி.
4: அந்த வகையில தான்
5: ஒரு நிமிஷம் முடிஞ்சது இல்லங்க, அது இது வேற கோட்டா இல்லையா?
4: அது வேற கோட்டா, இது வேற
5: கோட்டா. சொல்லிட்டு சொல்லுங்க, மறந்து போதில்ல. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே இன்னும் ஒரு 10 செகண்ட் மட்டும், அந்த வகையில தான் இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரப்போது, கூடவே அபர்ணா பிளே பண்ண போற அந்த குத்துப்பாடலுமே வரப்போது.
4: சரி, நாங்க எல்லாருமே சேர்ந்து நம்பிக்கையான விஷயங்கள் குத்துப்பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். அதற்கு முதல்
5: டொரண்டோல பாத்தீங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ், ஆனா ஃபீல்ஸ் லைக் 21. நல்ல ஒரு வார்மான டே தான், சன்னி அண்ட் பிரைட்டான டே. இன்னைக்கு ஹை வந்து 24 இருக்க போது.
4: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலும் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்ல முடியாது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலும் இன்று நள்ளிரவு எரிபொருளின் விலை 4% குறைவடைய
5: போகுது.
4: அதே தான், நேற்று 7% அதிகரிச்சது, இன்றைக்கு வந்து இன்று நள்ளிரவு 4% குறைவடைய போகுது.
5: 3 சென்ட் 2 நாள்ல வந்து அதிகமா தான் இருக்கு. நான் கூட ரொம்ப உற்சாகப்பட்டு நேற்று சரியா கவனிக்கல, 7 சென்ட் மேல போயிட்டு
4: தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போன்று
5: eastfm ஐ காண்டாக்ட் பண்றதுக்கு நீங்க 416-824-1212 ஃபோன் பண்ணுங்க, இல்லனா eastfm102.7@gmail.com அப்படின்னு நீங்க மெயில் அனுப்பலாம். Facebook, Instagram, TikTok லயுமே eastfm தமிழ் அப்படிங்கற பேஜ்ல இயங்கிட்டு இருக்கோம். YouTubeல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சேனலுக்கு போனீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா நிறைய கண்டென்ட் அங்கேயும் காத்துட்டு இருக்கு.
4: இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போன்றோம். ஆரம்பிக்க இருக்கின்ற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு நாங்க கேட்டே பார்த்துடலாம். ஏன் சொல்லிட்டேன் இருப்பான்
5: கண்டிப்பா எனக்கு
6: தெரிஞ்சு.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio licensed builder with Terrio warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirupor matum business aarambipporukana, business loan and business line of credit.
6: 10% down udan, commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures, 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
10: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நிறைய பல பேர் வந்து சினிமாவில் ஹீரோவா இருக்கவர் உண்மையாவே ஹீரோவா தான் இருப்பார் நம்பிட்டு இருப்பாங்க. சினிமாவில் வில்லன் வேஷம் போடுற உண்மையிலேயே வில்லனா தான் இருப்பார் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. சினிமாவில் வில்லனா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களா எல்லாரையும் பாராட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாவும் இருக்குது. அதை நான் பத்தி நான்
1: எங்கேயும்
0: சொல்ல போற ஒரு விஷயத்துக்கு சிங்க் ஆகுது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் முரணா சினிமாவிலயும் ஹீரோ தான், நான் நிஜ வாழ்க்கையிலயும் ஹீரோ தான் அப்படின்னு ஹாலிவுட் நடிகர் வந்து ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு.
1: யார் அந்த ஹாலிவுட் நடிகர் அப்படி என்றால்?
0: ஆமா, கிறிஸ்டியன் பேல் அப்படின்னு சொல்றதை விட பேட்மேன் சொன்னாதான் வந்து கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா ரசிகர்களுக்குமே திரை ரசிகர்களுக்குமே வந்து பரிச்சயமான ஒரு முகம். அவர் கிறிஸ்டோபர் நோலன் வந்து எப்போ அந்த பேட்மேன் அந்த டெலிவி பண்ணாரோ அதுக்கப்புறமா கிறிஸ்டியன் பேல் முகத்தை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னதான் படம் முழுக்க கிட்டத்தட்ட நிறைய காட்சிகள்ல அவர் அந்த பேட்மேன் மாஸ்க் போட்டு வந்தாலுமே கொஞ்சம் அவர் ஃபேஸ் காட்டுற அந்த ஒரு ரெண்டு மூணு சீன்லேயுமே கூட அவ்வளோ எல்லாம் பிடிச்சி போய் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருந்தாங்க. அவர் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேன் அவரோட வந்து நிழல் உலகம், அதுக்கான ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபிலான்த்ரபிஸ்ட்டாக தான் இருந்தார். அவர் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி, ஈவன் அந்த ஒரு படத்தில் அந்த கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனாதை ஆசிரமம் வந்து தொடங்கி அந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அது ஒரு புகலிடமாக இருக்கும், அவங்க வந்து மற்ற குழந்தைகளை போல வாழணும்னு சொல்லி ஒரு அனாதை ஆசிரமத்தை அந்த படத்தில் வந்து ஆரம்பித்தார்.
1: ஆனால் அதை வந்து இப்போ நிஜத்திலையும் வந்து செய்து முடித்திருக்கிறார். அந்த விடயத்தை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்டியன் பேல் இவரை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகின்றோம்.

0: கிறிஸ்டியன் வந்து இறுதியாக ஒரு வளர்ப்பு பராமரிப்பு கிராமத்தையே வந்து அவர் திறந்திருக்கிறார். தனி ஒரு வீடு இல்ல ராஜேஷ், இது ஒரு கிராமமாகவே இருக்கின்றது.
1: ஆமா, இது ஃபாஸ்டர் கேர் தான், சரி அதுவே நிறைய கவர்மெண்டே வந்து நிறைய ரன் பண்றாங்களே. இதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபாஸ்டர் கேர் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை, ஆனால் ஒரு மூணு நாலு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஃபாஸ்டர் கேர்ல அந்த மூன்று நான்கு குழந்தைகளும் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு அரிதான விஷயம் தான். ஏன்னா அதுக்குன்னு வெயிட் லிஸ்ட் இருக்கும், அவங்க ஏஜ் குரூப் இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் வந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல
0: நோக்கத்தோட, ஆமா அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இந்த கிராமத்தை, இந்த வில்லேஜை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரா. 22 மில்லியன் டாலர்ஸ் US டாலர்ஸ் மதிப்பிலான இந்த திட்டத்துல வந்து 6 இரட்டை மாடி வீடுகளில் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட 12 வீடுகள் வந்து இருக்கின்றன.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி கார்டன் இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள்லாம் வளர்க்கறதுக்கு தேவையான நல்ல தகுதி வாய்ந்த முழு நேர பணியாளர்களுமே இருக்கிறாங்க. வளர்ப்பு பெற்றோர்கள் மாதிரி அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து நல்லா அவங்களுக்காக சம்பளம் கொடுத்து அவங்களையும் வந்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க.
0: உங்களுக்கு இறக்க குணம் இருந்தால் சின்னம் சிறு மனிதர்களுக்கு உதவி தேவை, அவர்கள் இந்த உலகில் தனியாக இருக்கின்றார்கள். இந்த யோசனை உருவாகி வர கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது அப்படின்னு கூட கிறிஸ்டியன் வந்து சொல்லியிருக்கிறார்.
1: ஆமா, நம்ம இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. பேட்மேன் வேடத்தில் நடிச்சு நீங்க இப்போ நிஜத்திலையும் வந்து ஒரு ஹீரோவா மாறி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நிருபர் கேட்டுக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். ஏன்னா இவர் திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த படமே கூட வந்திருக்கு. நம்ம பேட்மேன் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி அந்த ப்ரூஸ் வேயன் அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தை திறந்து வைப்பாரோ, அதே மாதிரி நான் இப்ப நிஜ லைஃப்ல அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுன்றது இப்பதான் வந்து எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்.
0: இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இன்னுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. உலகத்தில் ஆங்காங்கே எத்தனையோ விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை வந்து நாங்கள் தேடி பிடிச்சு நல்ல விஷயங்களை வந்து உங்களோடு பகிர்ந்துள்ள காத்திருக்கின்றோம். ஆகவே 1 மணி வரை
1: தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல். இது வானம் நமதே.

கேட்டாலே

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 647-891-0742.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 11:42 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்ல வானம் நமதே கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ பேட்மேன் படம் பத்தி பார்த்தோம் பாருங்க. அடுத்து இன்னொரு படம் வந்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச படம் ஃபைண்டிங் நீமோ. அதுவுமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சது, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்க போற படம். அது பார்த்துருக்க படம். அது வந்து மீன் தொலைஞ்சு போயிடும், அதை எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு குழு வந்து பின்னாடி போய் கண்டுபிடிச்சு வருவாங்க.
1: இதுதான் அந்த திரைப்படத்தினுடைய கதையாக இருக்கிறது. ஆனா இந்த கதையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது.
0: மீனை வந்து பிடிக்கிற பூனை வந்து தொலைஞ்சு
1: போயிருக்கு. அதேதான், ஒரு பழைய சோஃபாவுடன் குப்பை மேட்டில் வீசப்பட்ட ஒரு பூனை காப்பாற்றப்பட்ட ஒரு கதையாக தான் இது இருக்கிறது. ஒரு நாள் 8 வயதை மைக் என்ற வீட்டு வளர்ப்பு பூனை 6 வருடங்களாக நீலா என்பவருடைய குடும்பத்தாரோடு ஒரு அங்கத்தவராகவே இந்த பூனை வந்து வளர்ந்து வருகின்றது. அன்றைய நாள் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, திடீரென்று அன்னைக்கு டினருக்கு வந்து
0: ஒவ்வொரு
1: பக்கமா போய் இந்த மைக்க வந்து அவங்க தேடி இருக்கிறாங்க. மைக் மைக் அப்படின்னு சொல்லி
0: மைக் வச்சு
1: சும்மாவே தேடி இருக்கிறாங்க. ஆனால் இது இந்த மைக்க காணவில்லை. சரி, இவர் வந்து அந்த மைக்கு பிடித்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு இவங்க வந்து கொண்டு போயிட்டு ஒவ்வொருவரிடமா பார்த்திருக்கிறாங்க காணையில. சரி, அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க,
0: கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் பேசினாலுமே அந்த ஓனருக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே மன வருடமா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி 6 வருஷமா கூட இருந்த பூனை திடீர்னு காணலையே அப்படின் போது
1: ஒரு கஷ்டமா ஒரு கவலையா இருக்குமே.
0: அது மட்டும் இல்ல, அந்த பூனையை வச்சு பாருங்க, அதுவுமே வந்து ஒரு வழி தவறி எங்கேயா போயிருக்கலாம், அதனாலதான் வர முடியாம இருந்திருக்கும். சோ அதுக்குமே வந்து ரொம்ப வருத்தமா தான் இருந்திருக்கும்.
1: அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மைக் அவருக்கு ஒரு மனதுல, அதாவது இந்த ஓனருக்கு வந்து ஒரு மனதுல ஒரு விஷயம் தோணுச்சுதான். உரிமையாளருக்கு ஒருவேளை நாங்க வந்து சோஃபா வந்து இப்ப கிட்டடியில மாத்தினம் தானே, அந்த சோஃபாவோட மைக் வந்து துளஞ்சிருக்குமோ, அல்லது சோஃபால தான் அந்த மைக் படுத்திருந்த மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருக்குமோ அப்படி என்று அந்த உரிமையாளருக்கு ஒரு யோசனை வந்து திடீரென்று.
0: அவர் இல்ல, அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க வந்து அந்த பழைய சோஃபா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலான்ட்டு டஸ்ட்பின்ல போட்டுறாங்க, வேஸ்ட்பின்ல போட்டுக்கிறாங்க வெளியே. ஒருவேளை அங்க போயிருக்குமோ அப்படின்னு சின்னதா புரிய தட்டி இருக்கு. அப்புறம் ட்ராக் பண்ணி போன பிறகுதான் அவர் நினைச்ச மாதிரியே வந்து நடந்திருக்கு. அது எப்படி இந்த மாதிரி தெரியாதனமா போட்டாங்க, போட்டது வந்து ஒருவேளை கார்பேஜ் பின்ல போச்சு அப்படின்னா பாவம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருமே தெரியாது. ஏன்னா பல கைகள் மாறி எங்கெங்கயோ போய் எந்த ஃபெசிலிட்டியோ போய் கிட்டத்தட்ட ஒரு ஏரியால இருந்து வேற ஏரியாவுக்கு போயிருக்கும். சோ அப்படி இருந்துமே இது என்ன அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க பணி செய்யறவங்க எல்லாமே வந்து இந்த பூனை வந்து ஏதோ ஒருவேளை ஸ்பாட் பண்ணிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே லேண்ட்ஃபீல்ல கொண்டு போடுவாங்களா எல்லா குப்பையுமே. அந்த இடத்துல ஒரு பெரிய குவியல் மாதிரி இருக்கு. அந்த குவியலுக்கு மேல நம்ம மைக் ஏறி நின்றுட்டு என்னடா இப்படி குதிக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு மாதிரி திரு திரு முடிச்சிட்டு இருந்திருக்காரு.
1: ஒரு சிகரத்துல ஏறி நின்ற போல அவருக்கு ஃபீல் பண்ணி இருக்கிறாரு. ஆனா உரிமையாளர் தான் காணி இல்ல.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம அவ்வளவு உயரமா இருந்து குதிக்கிறதுக்குமே வந்து பயமா இருந்திருக்கு. ஆனா இதை பாத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆபரேட்டர், ஒரு மிஷின் ஆபரேட்டர் வந்து பாத்துருக்காரு. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, இந்த பூனை வந்து இங்க இருக்க பூனை கிடையாது, எப்படியா வழி தவறி வந்திருக்கு அப்படின்ட்டு அவரும் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாம் சேர்ந்து அந்த பூனையோட பக்குவமா கீழே இறக்கி அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி பார்த்திருக்காரு அவரு. அதனால இவங்க விடாத கருப்பு மாதிரி விடாம பிடிச்சு அந்த பூனையை பிடிச்சு அப்புறம் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி இந்த ஓனர்கிட்ட ஒரு ஷெல்டருக்கு முதல்ல போயிருக்கு. அந்த ஷெல்டர்ல இருந்து நியூஸ் விட்டுருக்காங்க இந்த மாதிரி யாராவது பூனை தொலைஞ்சு போயிருக்கா அப்படின்ட்டு. உடனே இவர் இந்த ஓனர் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரீயூனியன் வந்து நடந்திருக்குது.
1: இல்ல இல்ல, பாத்தீங்கன்னா அந்த பூனையை வந்து கீழே இறக்குவதற்கு அவர்களுக்கு சுமார் 10 நிமிடங்கள் பிடித்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்கள் எல்லாம் வந்து ஒரு ஐடியாவை அதுல வச்சு என்ன செய்யலாம், எப்படி கீழே கொண்டு வரலாம். ஏனென்றால் இவர் நீங்க சொன்னது போன்ற அந்த 15 அடி உயரத்துல வந்து இவர் நின்றுக்கிறார். அப்ப என்ன நடந்துச்சு அப்படி என்றால், இவரை வந்து ஒரு ஒரு வாளி ஒரு ஒரு சின்ன ஒரு பக்கெட்டை வந்து அதில் வச்சு மெல்லமா அவருக்கு கிட்டவா கொண்டு போயிச்சு. அவரை வந்து இந்த பக்கெட்டுக்குள்ள அவங்க இறங்க வைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. அதுக்கு பிறகு திருப்பி கீழே கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிடங்கள்.
0: அவர்
1: மொத்தமா வந்து பல நிமிட போராட்டங்களுக்கு பிறகு வந்து மைக்கை வந்து கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க.
0: ஆமா, கீழே கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறமா ஓனர் கிட்ட மீட் எடுக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கலா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாலியா இந்த விஷயத்தை பேசினாலுமே அண்டர்லைங் ஃபேக்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க முழு முனைப்போட அதை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்பி வரும். அவர் ஒருவேளை சரி பூனை ஐயோ போயிருச்சு அப்படின்னு விட்டு மனம் விட்டுருந்தார் அப்படின்னா, அவர் ட்ரேஸ் பண்ணாம இருந்தாருன்னா அது கிடைச்சிருக்க வாய்ப்பே இருக்கு. அந்த பூனைக்கும் பாவம் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரு முனைப்புனால அந்த ஒரு விடாமுயற்சினால இந்த பூனை திரும்பி வந்திருக்குது. ரெண்டு பேருமே இப்போ வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க.
1: வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 East FM.ca
2: சயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350, sayontax.ca.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: நண்பகல் 12:07 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வானம் நம்மதே, வானம் நம்மதேவோட செகண்ட் அவருக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம்.
1: சந்தோஷமா வெற்றிகரமா வந்து நாங்கள் இரண்டாவது மணித்தியாலத்துல நுழைந்திருக்கிறோம். இப்ப முதலாவது மணித்தியாலத்துல என்ன அப்படி செய்தீங்க?
0: இல்ல நம்ம தப்பு இல்ல, ஏன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து சக்சஸ் மீட் பண்றாங்கல்ல, நம்ம வந்து பாதி ஷோக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா சக்சஸ் மீட் பண்ணலாம்.
1: சரி,
0: ஆரம்பிக்கும் போது 20 டிகிரியா இருந்த வெப்பநிலை பாத்தீங்கன்னா 21 இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 24 வரைக்கும் போகும், நல்ல ஒரு கதகதப்பான இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் சம்மர் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த மார்னிங்கும் ஏர்லி மார்னிங்கும் இந்த லேட் ஈவினிங்கும் அந்த ஒரு ஃபால் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமா, இப்ப எல்லாம் வந்து வெள்ளனையே வந்து இருட்டுது ராஜேஷ், இதெல்லாம் சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கேன்னு.
0: ஆனா எல்னினோ எஃபெக்டால இந்த தடவை கொஞ்சம் விண்டர் ஷார்ட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு வந்து பர்சனலா கொஞ்சம் நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் கிடையாது.
1: ஆமா, இந்த நேரத்தில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% குறைவடைய போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 416-824-1212 ஃபோன் பண்ணலாம், இல்லைனா eastfm102.7@gmail.com நீங்கள் மெயில் அனுப்பலாம்.
1: சரி, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வேறு ஏதாவது சொல்லணும் என்று ஆசைப்படுறீங்களா?
0: உலகத்தில் சாதிக்கிறதுக்கு வயசு தடையில்லை, உங்களுடைய மனநிலையும் தடையில்லை, உங்களுடைய உத்வேகம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு.
1: டவுன் சின்ட்ரோத்தோடு இருப்பவர்களுக்கு இது குறைபாடு என்று, யாரையும் நாங்கள் குறைவாக எடை போட்டுவிடக் கூடாது ராஜேஷ். அவ்வாறு டவுன் சின்ட்ரோத்தோடு இருப்பவர்கள் சாதாரண மனிதர்களை விட பல சாதனைகளை புரிந்து வருகின்றார்கள். அதற்கு சான்றாக நாங்கள் சொல்ல போகிற விஷயம் கூட காணப்படுகின்றது.
0: கண்டிப்பாக, ஆப்ரி அப்படின்ற ஒரு 22 பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே டவுன் சின்ட்ரோம் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பொதுவான குழந்தைகள் மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களுடைய அந்த ஒரு லேர்னிங் கர்வுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் கம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அதில் வந்து அப்பீட் பேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிளஸ் யோகா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஷோமேன்ஷிப்பும் பண்ணலாம், அதை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். அதுனா வந்து இவங்களுக்கு ரொம்பவே உயிர், சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ஜூம்பா இந்த மாதிரி ஆக்ரோபாட் விஷயங்கள் ஆர்வமாக இருந்தவங்க வளர வளர இந்த விஷயத்த வந்து அப்படி இறுகப்பற்றிட்டாங்க. ஒரு எந்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து ஒரு 60 ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கு முன்னாடியும் காமிச்சு அது மூலமாக நான் வந்து ஒரு சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இவங்க தான் டவுன் சின்ட்ரோம் உள்ள முதல் சர்டிஃபைடு அப்பீட் பார் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது தான்.
1: பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய சாதனையை வந்து இவர் படைத்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஏராளமான நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்கள் உலகத்தில் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது.
2: அடிக்கப்பட்ட இருக்கு

எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $50, சிங்கிள் பெட் $100, மேட்ரஸஸ் ஃப்ரம் $50, கம்ஃபர்டர் செட் இன்க்ளூடிங் பில்லோ $75, ஸ்பெஷல் பிரைஸ் சோஃபா $499, சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. ஏசி ஃபின்ச் டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.

0: எப்பொழுதும்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 Markham Road, Scarborough.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: East FM, தமிழ் செய்திகள்.
1: கனேடிய வரலாற்றிலேயே முதலாவது தேசிய முதலீட்டு மாநாடு வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை டொராண்டோவில் இடம்பெறவுள்ளது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, அமைச்சர், மாகாணங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பல நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
2: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றத்துக்காகவே சிறைக்கு சென்றுள்ளார் எனவும், அவர் மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் இல்லை

0: எனவும் ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது. விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் முன்னைய நல்லாட்சி அரசின் காலத்தில்தான் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தொடரப்பட்டதாக பிரதியமைச்சர் எரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் திமுக எம்பி ஆவண்ணா ராசா அடங்கலானோர் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சரின் தாயாரை கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்த ஆவண்ணா ராசா தம் மீது வழக்கு தொடருமாறு சவாலும் விடுத்துள்ளார்.
0: மயாமியில் இடம்பெறும் G20 மாநாட்டில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க தாம் தயார் என யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதேவேளை G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க.
4: முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் நண்பர்கள் 12:44 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. என்ன ராஜேஷ்?
1: ஆமா, இன்னைக்கான பாசிட்டிவ் டோசேஜ் கொடுத்துட்டோம். இந்த பாசிட்டிவ் டோசேஜ் அடுத்த 7 நாளுக்கு தாக்கு பிடிக்கும் நம்பிக்கையில
0: அடுத்த மறுபடியும் நாங்க வருவோம். ஆமா, வந்து அடுத்த அதுக்கடுத்த 7 நாட்களுக்கான அந்த பாசிட்டிவ் டோசேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். என்ன?
1: கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையில இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு, ஆனால் கலையகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு 2 பேர் தயாராகிறாங்க, சஞ்சயன் மற்றும் சுரேகா.
0: இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பேசும் 102.7
1: நீங்கள் அவளுடன் ஆபத்து கொண்டிருக்கும்
2: வணக்கம்
3: ஒழுங்கா கண்டினியூ
4: இயற்கை அரசியல் சினிமா பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
2: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
7: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
6: சுகத்தோடு நாங்களும் நேர்களை சந்திக்கின்றோம். 12 செப்டம்பர் மாதம் 2026 வருடம் வெற்றி பாட்டோடு இசப்பமேல் நேர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. அதே போலவே இன்றும் நாங்கள் 8 கேள்விகளை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கணும். அந்த 8 கேள்விகளுக்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இலக்கத்தை சொல்வீர்கள், கேள்வியை நாங்கள் சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்கள் சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-554-4040.
6: 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. 26 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதுக்கு பிறகு 22 இரவு 20 மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதை வைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்ல ஒரு 1 மில்லிமீட்டர் வரையிலான ஒரு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்திருந்தாலும் ஆங்காங்கே முகில் கூட்டம், அதே போலவே மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக நாளை நாள் இருக்கப் போகின்றது. அதை கூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். அதை குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது.
6: 102.7 மூலமாக தொடர்ச்சியாக எமது வானொலியை கேட்கலாம். அதே போலவே E7.ca இருக்கின்றது ஆண்ட்ராய்டு, அதே போலவே iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இலவச ஆப்பினை நீங்கள் தரவிறக்கம் செய்யலாம், நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதே போலவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் சமூக வலைதளங்கள் மூலமாக ஈஸ்ட் FM தமிழ் உங்களுக்காக தொடர்ந்து அப்படி உங்களோட வந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்ல ஈஸ்ட் FM 102.7.
7: அலுவலக தொடர்பு விளக்கம் 416-824-1212. ஈஸ்ட் FM 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலை இல்லை என்றால் எங்களது பொழுதும் போவதில்லை அப்படின்னு சொல்லணும். வீக்கெண்ட் என்றாலே
1: பொழுது போகாத நிகழ்ச்சி கேட்காட்டி அப்படி சொல்ல வரீங்க.
0: ஒரு மணி ஏழு நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொண்டு பாடலை வெற்றி கொள்ளலாம். சும்மா எல்லாம் இல்லை, நம்பர் இருக்கு, 8-1-8 வரைக்கும் நம்பர் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று நீங்க டிக் பண்ணணும், நாங்க அதில் கேள்விய உடனே ரெண்டு தரம் சொல்லுவோம். கவனமாக கேட்கணும், அந்த கேள்வியை கவனமாக கேட்டுட்டு 10 செகண்டுக்குள்ள நீங்க அந்த கேள்விக்குரிய சரியான பதில சொல்லி வெற்றி பாட்டை கேட்கலாம். அவ்வளவுதான். போன் நம்பர்
1: 416-554-4040.
0: வணக்கம், எங்களுடைய நேயர்.
2: மதிய வணக்கம். உடுப்பட்டியூர் ராஜா,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் ஓஹோன்ற விடுமுறை நாள் தானே, நல்ல ஹானில்லை. ஆனா செஞ்சேன் சுரேஷ், நீங்க நல்ல மாதிரி வரும், உற்சாகமா இருக்க மாதிரி தான் தெரியல.
0: எல்லாம் நல்லா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் தான் பழதாக்குறீங்க என்று மாதிரி சொல்லுவீங்களோ அப்படி நான் நினைச்சேன். நானும் அப்படி சொல்லல,
1: அவர் சொல்ல
2: ஒண்ணும் இல்ல.
0: சரி,
1: என்ன உங்களுக்காகவே வருது. உலகில் நிரந்தர நதிகள் இல்லாத நாடு எது? உலகில் நிரந்தர நதிகள் இல்லாத நாடு எது?
2: ஐஸ்லாந்து.
1: திருத்தலாம்.
2: நியூசிலாந்து.
1: திருத்தலாம்.
2: துபாய்.
0: என்ன கடைசியில கொஞ்சம்
2: நெருங்கிட்டாலும்
0: உலகிலேயே நிரந்தர நதிகள் இல்லாத நாடு எதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுலயே சரியான பதில் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இயற்கையாக ஓடுகின்ற நதி, நிரந்தர நதி எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மழை காலங்களில் மட்டும் தற்காலிகமாக அப்படி ஜாலியாக வந்துட்டு போகிறோம் அந்த மாதிரி இருக்கிற நதிகள்லாம் இருக்கும். அது சொல்லுங்க, வேடிஸ்னு சொல்லி சொல்லப்படுகிறது, அது மட்டும்தான் இருக்கும், டெம்பரரியானது. நிரந்தரமான நதிகள் இருக்கான்னு கேட்டால் சவுதி அரேபியாவில் இல்லை. எனவே அதுதான் சரியான பதில். இணைந்து கொண்டமைக்கு அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 1:09-1:07 வரை கேள்வி இருக்கு, என்ன செய்யணும்?
1: அழைக்கணும், அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாநிலத்தை தெரிவு செய்யலாம். அதுல இருக்கிற கேள்வியை ரெண்டு முறை சொல்லுவோம், சரியான பதிலை சொல்லி அதுவும் 10 வினாடிக்குள்ள சொல்லி நீங்க விரும்பிய வெற்றி பாடலை எங்களிடம் கேட்கலாம். அழைக்கலாம். 416-554-4040.

0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0-4-2-1-0
1: கிடைக்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு,
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
10: பாட்டுக்கு பண்பலை, 102.7.

0: 1:21 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். கம்ப்யூட்டர் டேபிள் $50, சிங்கிள் பெட் $100, மேட்ரஸஸ் ஃப்ரம் $50, கம்ஃபர்டர் செட் இன்க்ளூடிங் பிலோ $75, ஸ்பெஷல் ப்ரைஸ் சோஃபா $499. சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.
0: ஒன்டேரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வா ராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கு JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்கார்பரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 6475344509. 6475344509. 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
1: 1:22 வெற்றி பாட்டுடன் இணைந்திருக்கின்றோம்.
0: வெற்றி பாட்டில் 1 முதல் 7 வரை இலக்கம் இருக்கிறது. நீங்கள் இணைந்து இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி நீங்கள் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம்.
1: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165544400.

0: அல்பர்டாவில் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த கனடாவிற்கு ஆதரவான பிரச்சாரத்தில் பங்கேற்ற பிரதமர் மார்க்ரானி அனைவருக்கானதும் அனைவருக்கும் சொந்தமானதுமே கனடா என சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு தேவை என்பது குறித்து வரும் மாதம் அம்மாகாண மக்கள் வாக்களிக்க உள்ளனர்.
1: கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவுடன் சிறந்த உறவுகளே உள்ளதாக கூறியுள்ள டிரம்ப், எனினும் நீண்ட காலமாக கனடாவால் அமெரிக்கா சுரண்டப்பட்டு வருவதாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவுக்கே அமெரிக்கா தேவை என்ற தரவுகளுக்கு புறம்பான கருத்தையும் அவர் மீள வெளியிட்டுள்ளார்.
0: இலங்கையின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளிடம் ஐக்கிய நாடுகளின் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் குறித்த பணிக்குழுவின் அறிக்கையாளர் பரிந்துரைக்கப்பட்ட தகவல்களை சேகரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் இவ்விடயங்கள் உள்ளடக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் திமுக நிர்வாகிகள் மிக மோசமாக பேசியுள்ளமை மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நிலையில் அவற்றினை முக ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் ஆடியுள்ளது. கண்ணியம் என்பது திமுகவின் வரும் மேடை முழக்கம் மட்டும்தானா என அது கேள்வி எழுப்பியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: லைட்டாக அந்த தீனா படத்துல ஸ்டைல் வருது பாத்தீங்க, கவனிச்சிங்களா? இது ராஜாஸ் பிளேலிஸ்ட் ஒரு படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில வர பாட்டு. யாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு இடக்கு, நீங்க அந்த தீனா படத்துக்கு பிறகு ஒழுங்கா மியூசிக் பண்ணல, பாத்து பண்ணுங்க ப்ரோ என்று யாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு இடக்கு.
1: அதனால இவர் உனக்கு தீனா படம் மாதிரி
0: தீனா படத்துல பாட்டு மாதிரி தந்துடுறனே அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுத்தாரோ தெரியா
1: தெரியல
0: தெரியா. இது எங்கட குமுறல்கள். ஒரு மணி 45 நிமிடம் வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்வதற்கு அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4164544040.
0: கேள்வியை கேளுங்கள், கேள்வியை கேட்க கூடாது, நீங்க கேள்வி இலக்கத்தை கேளுங்கள், நாங்க கேள்வியை சொல்வோம், பதில 10 வினாடிகளுக்குள்ள சொல்லணும்.
1: சரியா சொன்னீங்க, நீங்க கேக்குற வெற்றி பாட்டை நாங்க தருவோம்.
0: சின்ன விஷயம்.

0: music. On your favorite station, 102.7. It's East FM. கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்காப்ரூவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 416-754-8881. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, போணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 1:57 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை சொல்லுவோம் 2 தடவைகள். நீங்கள் பதிலை 10 வினாடிகளுக்குள் சொல்லி அந்த கேள்விக்குரிய சரியாக சொன்ன உடனே உங்களுக்கு நாங்கள் நீங்கள் கேட்கிற வெற்றி பாட்டு தருவோம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: 2:08 எஸ்டிஎஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்ள வேண்டும் பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேள்விக்குரிய பதில நீங்க சொல்லணும்.
0: என்ன சிரிப்பு செஞ்சு?
1: இல்ல, ஒன்றும் இல்ல, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்தது, சிரிச்சிட்டேன்.
0: சிரிக்கிறது ஒரு தப்பா? அப்படி
1: சிரிக்கிற ஒரு தப்பா? மனித உரிமை மீறல். இதுக்கெல்லாம் மனித உரிமை மீறல் சொல்றீங்க.
0: சரி, அடுத்த மணிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கடமையை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: சரி, என்ன செய்யணும்? நம்பரை நீங்க செலக்ட் பண்ணணும். நம்பரை செலக்ட் பண்ண உடனே நாங்க கேள்வியை ரெண்டு தரம் சொல்லுவோம். ரெண்டு தரம் சொன்ன உடனே நீங்க அதுக்குரிய பதில 10 வினாடிகள்ல சொல்லணும். அதான் டாஸ்க்.
0: தொலைபேசி
2: 416-5544-0040.

0: என்ன கவி நயம், என்ன
1: என்ன சொல்ல வாரீங்க?
0: இல்ல ஒண்ணுமே சொல்ல வரல. ஒயிட் லாகான் கோழி ஒன்று கூவுது, ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்த்து ஏங்குது. ஏன் ஏங்கணும்?
1: என்னையும் வெட்டி சாமான்னு தான் ஏங்குதோ.
0: ஓ, அதுக்காக தற்கொலை செய்யறதுக்கு? ஆ, சரி சரி. 2:14 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம்.
1: இப்படி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க.
0: யோசிக்கவே மாட்டாங்க.
1: Everest Furnitures வழங்கும் Back to School Mega Sale. Computer table $50, single bed $100, mattresses from $50, comforter set including pillow $75, special price sofa $499. Sofa sets, bedroom sets, dining sets, mattresses, tables, chairs, அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.
0: Ontario Certified Teacher Sabitha Selvarajavin தலைமையில் இடம்பெறும் Focus Educational Services Inc. JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், ஃபிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்போற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210. வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் East FM 102.7.
3: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது. 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ். தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்க்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7599 95 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: உப்பொழுதும் கேளுங்கள் East FM 101.

0: பின்னால கத்துறது ஆம்பளையா பொம்பளையான்னு முதல்ல ஒரு கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல இல்ல, அப்படியொரு சவுண்ட் தேவையா என்ற ஒரு கேள்வி வந்தது. இந்த பாட்டு அரவாசல போக்குலயே அந்த யோசனை வந்தது எனக்கு. சரி, அதை ரவ மாட்டான் கேட்கணும், நீங்க என்ன இதை செய்வீங்க அப்படின்ட்டு.
1: நேரம் 2:24 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது.
0: எங்களோட ஷான் இருக்கிறார். வணக்கம் ஷான்.
2: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் சுரேகா. அப்படி இருவரும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: இலக்கங்கள் என்ன, இத்தனை இலக்கங்கள் இருக்கு
0: நீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது இருந்தா தாரம்.
2: மூன்று தாங்க.
0: அந்த இருக்கு.
1: ஆசியாவில் எத்தனை நாடுகள் உள்ளன? ஆசியாவில் எத்தனை நாடுகள் உள்ளன? திருத்தலாம் திருத்தலாம்.
0: இனி திருத்தலாது இல்ல. இந்த மாதிரி என்ன இப்படி போயிருக்கலாம்? இப்ப ஓரளவுக்கு நிறைய நாடு இருக்குதானே, அவன் இடையில இருந்து ஸ்டார்ட் பண்றானே. ஒரு ஒரு ஒரு 25 ஸ்டார்ட் பண்ணி 25, 26, 27 செகண்ட்குள்ள
1: அப்படி 25, 35, 45 ஸ்டார்ட் பண்ணி
0: அப்படியே சொல்லிருக்கலாம் ஏதாவது. சரி, நன்றி இணைந்த கொண்டமே. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வி இல்லைன்னு சொல்லல.
1: இருந்தாலும் நாங்க இப்படி கேள்விகள் கேக்குறதால மக்களுக்கு பொது அறிவு வளருது. சஞ்சய்
0: வளர்க்கிறேன். நன்றி ஷான், நன்றி இணைந்து கொண்டமை.
2: நன்றி.
0: ஆசியாவில் எத்தனை நாடுகள் உள்ளன சொல்லி கேட்டால் 48 நாடுகள் இருக்கின்றன. தெற்காசியாவில் எத்தனை நாடுகள் எடுத்து சொல்லியிருந்தா இவர் போன போக்கு ஓரளவுக்கு சரியா இருந்திருக்கும். இது ஆசியான்னு சொல்லி பொதுவாக கேட்கிற நேரத்தில் 48 நாடுகள் இருப்பதாக வரலாறு சொல்லுது. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். 2:25 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடிய வரலாற்றிலேயே முதலாவது தேசிய முதலீட்டு மாநாடு வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் இடம்பெறவுள்ளது. கனடிய பிரதமர் மார்க் கானி, அமைச்சர்கள், மாகாணங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
3: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றத்திற்காகவே சிறைக்கு சென்றுள்ளார் எனவும், அவர் மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றும் ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது. விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் முன்னைய நல்லாட்சி அரசின் காலத்தில்தான் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தொடரப்பட்டதாக பிரதியமைச்சர் எரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் திமுக எம்பி ஆர் ராசா அடங்கலானோர் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சர் விஜயை கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்த ஆர் ராசா தம் மீது வழக்கு தொடருமாறு சவாலும் விடுத்துள்ளார்.
3: மியாமியில் இடம்பெறும் G20 மாநாட்டில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை நேரில் சந்திக்க தாம் தயார் என யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்

0: ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதேவேளை G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்ன்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.

0: 2:39 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற கலா ரசிகரை நாங்கள் இணைக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள?
2: என்னென்ன இலக்கம் வச்சிருக்கீங்க?
0: இலக்கம் 1, 2, 4 தொடக்கம், 7 வரைக்கும்.
2: சரி, அப்ப
0: தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது?
2: புலி.
0: திருத்தலாம். மான்.
1: புலி வேட்டையாடுறது மான். சரி தானே, நாங்க சரி அதான் சொல்லிருக்கோம். புலி வேட்டையாடுறது மானை, அதனால மான் சொன்னோம். புளிய சொன்னா நீங்க இல்லன்னுட்டீங்க, மானை சொல்றோம். என்ன ஒண்ணு சொல்லாம இருக்கீங்களேன்னு யோசி பாருங்க.
0: இந்த கேளிக்கு பதில் அது இல்லையே.
1: சரி, நன்றி இணைந்து கொண்டு வைக்க.
2: நன்றி
1: நன்றி. 2:40. சரி, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எது என்பதுதான் அந்த கேள்வியாக இருந்தது. என்னன்னு சொல்லி சொல்லிடுவோமா? நீலகிரி. நீலகிரி வரையாடு, அதாவது நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லி சொன்னா இது மாநில விலங்காக கருதப்படுகின்றது. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இந்த ஆடுகள் பெரும்பாலும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் அந்த நாட்டினுடைய மாநில விலங்காக அங்கீகரித்திருக்கின்றது தமிழ்நாடு அரசு. 2:40 தொடர்ச்சியாக நீங்களும் உங்களை இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
3: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
9: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
10: The station with the best music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass.
15: 102.7 FM.
1: 2:43. இதோட சொல்லணும், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரோக்ராம் போனது தெரியுது. அப்படி நீங்க காய்ச்சிட்டு இருந்தீங்க. அப்ப அதுல அந்த சூர்யா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பார்.
0: என்ன
1: அப்படி இருந்த அவர் கொடுக்கறது இருக்கட்டும், அவர் அந்த உள்ளுக்கு வேற வேறு தெரியுமா, அந்த ஒவ்வொரு அட்டுக்கு பிறகு ஆஃப்டர் த பிரேக்னு சொல்லி பிரேக்குக்கு பிறகு உள்ளால இருந்த அப்படி அந்த ஒவ்வொரு இதுலயும் வெளியில வந்து ஒன்று தொடர்ந்து இந்த சீட்ல இருந்து கைக்கல தானே உங்களுக்கு வந்துதான் சீட்ல இருப்பார். அப்ப ஒரு இன்ட்ரோ குடுக்கிற அந்த மியூசிக் வரும், மியூசிக் அந்த பிஜிஎம் அப்படி காய்ச்சிட்டு வருவார். ஆரம்பத்துல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு தெரியுமா, அதுக்கு பிறகு பிறகு டெவலப் ஆயிட்டு இதாலே எல்லாம் ஏன்டா நீ சொல்ல வரான்னு சொல்லி இப்ப யோசிப்பாங்க. காரணம் இருக்கு, பிறகு சொல்றோம், இப்ப சொல்ல மாட்டோம். கரண் வணக்கம்.
12: வணக்கம், நான் கரண் கேக்க. அப்படி இருவரும் நலமா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நானும் நலமா இருக்கேன்.
0: இன்னைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
12: ரெண்டாம் நம்பர்.
0: உலகில் மக்கள் தொகையை விட ஆடுகள் வாழும் நாடு எது? உலகில் மக்கள் தொகையை விட ஆடுகள் அதிகம் வாழும் நாடு எது?
12: ஆப்கானிஸ்தான்.
0: திருத்தலாம்.
12: பாகிஸ்தான்.
0: திருத்தலாம்.
12: வியட்நாம்.
0: உங்களுக்கான நேரம் முடிந்தடைந்து விட்டது.
1: இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கணும் கரண் உங்கள்ட்ட. அதே நீங்க ஆப்கானிஸ்தான் சொன்னீங்க, பிறகு டக்குன்னு ஜம்ப் பண்ணி பாகிஸ்தான் சொல்லி சொன்னீங்க, அது பிறகு வியட்நாம் சொல்லுங்க, என்ன காரணம்?
12: இல்ல, நான் இதுல டிஸ்கவரியில பார்த்த அந்த மலை பிரதேசங்கள் அந்த இதெல்லாம் கூட
1: உலகில் மக்கள் தொகையை விட ஆடுகள் அதிகம் வாழும் நாடு எதுன்றதான் கேள்வி. அதான் அந்த கேள்வி. சரி, நன்றி, இணைந்து கொண்ட மைக்கு
12: நன்றி.
1: நன்றி. இவ்வளவு சொல்றா, பதில சொல்றா இல்லையடா,
0: கேட்பாங்க.
1: நியூசிலாந்து. நியூசிலாந்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கோவிடெல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆடுகள் உயிரிழந்திருந்தாலும் கூட ஸ்டில் உலக நாடுகளில் மனிதர்களை விட அதிகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடுகள் இங்கே நியூசிலாந்தில். நியூசிலாந்து என்பது சரியான பதில். நோர்த் பாயிண்ட் மயிலாட். 2:46 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 2:51 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்,
1: இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், நீங்களும் பங்கு பெற்றீர்கள். எனவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற வாரமும் இதே போல் வெற்றி பாட்டு உங்களை வெற்றி கொள்ள வைக்க வரும் நம்பிக்கையோடு வரும் வரும் வரும்
0: அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, திரும்பவும் அப்படியேதான் இருக்க போறோம். 60 கரவேலோட உங்களை வந்து புதிதாக நாங்க சந்திக்க இருக்கின்றோம்.
1: தொடர்ந்து விளம்பரங்கள், அதே போல பாடலை தொடர்ந்து நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். அப்படி இருங்க, இன்னும் கொஞ்சத்துல வாரம்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் இஸ்டெஃப்எம், லாக் ஆன் டு இஸ்டெஃப்எம்.ca.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
4: 416-461-6401.
5: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
3: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: பாட்டுக்கு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: வணக்கம் தல.
2: ஆரம்பிக்கலாங்களா?
3: ஒரு விடயம் 1000
2: விளக்கங்கள்.
4: கலகலப்பான
2: 2 மணி நேரம்.
5: நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுரு நான் பார்த்ததில்லடா. எங்க அப்பா
2: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
6: 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். சுரேகா திரும்பி ஒருக்கா வணக்கம். காசா பணமா சொல்லி வைப்போமே.
7: நானும் ஒரு வணக்கம்,
6: நீங்களும் ஒரு வணக்கம். சரி, அதே போல நல்லா இருக்கிறீங்களா?
7: நல்லா இருக்கிறேன்.
6: நானும் நல்லா இருக்கிறேன். 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 இன்று நாங்கள் அதை 60 கரவேல் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம் மீண்டும். எனவே 2 மணி நேரம் உங்களுக்காக கத்தன்று இருக்க போது, அதை என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
7: இன்றைய தலைப்பு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்.
6: கொஞ்சம் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு தடவை சுவாரஸ்யம் தான், ஆனா இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
7: ஏன்னா இப்ப ட்ரெண்டிங்கா சுவாரஸ்யமா போய்கொண்டிருக்கு.
6: நாங்களும் ஆசையாக இருப்போம். 24 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறதுக்கு ட்ரோனோ 29 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், நள்ளிரவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கும் என்று எதிர்ப்புகள் தெரிவிக்கின்றது. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மழை தூரலோடு கூடிய ஒரு பொழுதாக இருக்கும் என்றும், 25 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 13 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது.
6: சமூக வலைதளங்களான பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் நீங்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில். அதே போலவே யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அந்த மக்களெல்லாம் உற்று நோக்குன்ற விஷயமாக இருக்கின்றது தமிழகத்தினுடைய அரசியல். மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அவதானிக்கின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. எந்த அளவுக்கு சீரியல் பார்த்து தாங்க அடிக்ட் ஆகியிருந்தாங்களோ, எந்த அளவுக்கு திரைப்படங்களை பார்த்து அடிக்ட் ஆகியிருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி சட்டப்பேரவை பார்க்குறதுல டிவியெல்லாம் பயங்கரமாக டிஆர்பியை ஏற்றி, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதத்துலலாம் அந்த சட்டப்பேரவை எப்படியெல்லாம் போட இயலுமோ அப்படியெல்லாம் போடுறதுக்கு எக்கச்சக்கமாக யூடியூப் சேனல்கள், ட்ரோலுக்கு யூடியூப் சேனல்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்குது.
7: ஆமாம், லைவ் கூட பார்க்குற அளவுக்கு நம்மளோட இளைஞர்கள்
6: வந்திருக்கிறார்கள். இளையவர்கள் எல்லாம் இப்பொழுது அரசியல் பயில்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தமிழக அரசியல் சொல்லிச்சுனா. நாங்க தமிழக அரசியலை பற்றி கதைக்க போறோமான்னு கேட்டா இல்லை, தமிழ்நாடு அரசை பற்றி கதைக்க போறோம். அதாவது அதனுடைய தோற்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன விஷயம் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, எவ்வகையான மாற்றத்தை தமிழகம் சந்தித்திருக்கின்றது, தமிழர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்று 60 கரவைகள் அமைந்திருக்க போகின்றது. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்,
7: வித்தியாசமாகவும்
6: சுவாரஸ்யமாகவும் ட்ரெண்டோட நாங்கள் அப்படியே டிராவல் பண்ண போறோம். ட்ரெண்ட் படுத்தாலும் நீங்கள் உங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். பலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இது எனக்கு தெரியுமே, இந்த வீடியோவில் நான் பார்த்தேன், இவர் சொல்ல கேட்டனேன் சொல்லியெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துக்கின்ற பல விதமான விடயம் எல்லாம் நாங்கள் சொல்ல போறோம். மிசாவை பற்றி சொல்ல
7: போறீங்களா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி எல்லாம் ஆட்சி முறை மாறி இருக்கு அப்படின்றத பற்றி தான் கிளம்ப.
6: அஜோஜோஜோஜோ தோண்டி
7: சாப்பிட்டாங்க கண்ணீர்களை பார்த்தோம்.

0: இந்த மாதிரி பாட்டு போட்டு ஒரு பாட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், இன்னொரு பாட்டி தலையை பிச்சிட்டு இருக்கோம். இது சாதாரணமாகவே இந்த ஆட்சி முறைகளில் வர விடயங்கள் தான். இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு அரசை பற்றியதாக பார்க்கப்படும். தமிழ்நாடு அரசு ஒரே நாளில் உருவான ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த பழந்தமிழர் ஆட்சி முறைகள், ஆங்கிலேயர் நிர்வாகம், அதே போலவே இந்திய விடுதலை, மொழிவாரி, மாநில மறுசீரமைப்பு, திராவிட இயக்க அரசியல்னு சொல்லி பலவிதமான வரலாற்று கட்டங்களை கடந்துதான் இன்றைய ஒரு தமிழ்நாடு அரசு உருவாகிருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற, கேள்விப்படுகின்ற, வாசிக்கிற வரலாறுகள் எல்லாம் அதைத்தான் சொல்லுது. இதில் முக்கியமாக இந்த பழந்தமிழரின் ஆட்சி முறைன்னு சொல்லி பார்த்தால், சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் பழந்தமிழினத்தினுடைய பெரும் பகுதிகளை ஆட்சி செய்திருக்கின்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். மன்னராட்சி நிலவிய போது ஊராட்சி சபைகள், குடவோலை தேர்தல், அதாவது குடவோலை தேர்தல் என்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதே போலவே நீர்ப்பாசன மேலாண்மை, நிலவரி வசூல் போன்ற திட்டமிட்ட நிர்வாக முறைகள் நடைமுறையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சோழர் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, மண்டலம், வளநாடு, நாடு, ஊர் அப்படின்னு சொல்லி நிர்வாக பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஊர், அதே போலவே சபைகள் உள்ளூர் நிர்வாகத்தை மேற்கொண்டதாக சொல்லப்படாது. அதாவது ஊர் மற்றும் சபைகள் உள்ளூர் நிர்வாகத்தை நடத்தியிருக்கிறாங்க. குடவோலை முறையிலே பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. குடவோலை என்று சொல்லிச்சுனா என்ன, குடம், ஓலை, ரெண்டையும் நீங்கள் பிரிக்கணும், ரெண்டையும் சேர்த்து தான் குடவோலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓலை மூலமாக துண்டு சீட்டு எழுதி குடத்துக்குள்ளே போட்டு அதிலிருந்து தெரிவு செய்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க.
1: இப்ப நம்ம ஓட்டிங் பண்ற மாதிரி தான், இப்ப நம்ம அதுல இருக்கிற அந்த இதுல வந்து நாங்க செலக்ட் பண்ணிட்டு போடுறோம், அது வந்து ஓலையில எழுதி குடத்துக்குள்ள போடுறாங்க.
0: அதுவும் இப்ப இந்தியால மாறிட்டு பட்டன் சிஸ்டம். அப்ப அந்த மாதிரி குடவோலை முறையில பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. சோழர் ஆட்சி காலத்துல இந்த ஏரிகள், கால்வாய்கள், அதே போல விவசாய நிலங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்து, அந்த காலத்திலே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கும் சொல்லி சொன்னா தெரியும் ஓரளவுக்கு. நவீனம், இப்போ நவீனத்தில் நாங்கள் வாழ்றதால இது நவீனம் தான் எங்களுக்கு கண் முன்ன நிற்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை.
1: குத்து மதிப்பாக வாழ்றது, குத்து மதிப்பான செயல்களை செய்கிறது, சொல்லுங்க, அவ்வளவுதான்,
0: அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான், குத்து மதிப்பில் வாழ்ந்தோம். ஆனா ஆங்கிலேயர் ஆட்சி அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட 1639 ஆண்டு தானா ஆங்கிலேயர் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து சென்னையில காலூன்றினார்களாம்,
0: லேண்ட் பண்ணிருக்காங்க.
1: அதுக்கு பிறகு 1640 புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சென்னையில் வந்து ஆங்கிலேயர்களின் முக்கியமான ஒரு நிர்வாக மையமாக வந்து வளர்ந்து வந்துதான்
0: சொன்னாங்க. பவர் சென்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் பெரிய அளவில் பேசுபொருளான சொல்லுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை மையமாக வைத்து அவர்கள் ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக அந்த 18-19 நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவினுடைய பெரும்பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, அதேபோல் ஒடிசாவினுடைய சில பகுதிகளும் இதில் இடம்பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைய தமிழ்நாடுன்றது பழைய சென்னை மாகாணத்தினுடைய வழித்தோன்றல் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அவர்களுடைய தரவுகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதேபோல சட்டமன்றத்தினுடைய தொடக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகிற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தரமான மெட்ரஸ்வைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள், 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் 375 டாலர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை 499 டாலர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் 59 டாலர்ஸில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இவை அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சீலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch பாக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பாக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதே வேளையில் நாரி பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கு மெத்தைகளை கூட எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன். 437-860-7002.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 11:28 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நான் கொஞ்சம் சிம்மை மாதிரி இருக்குமா கொண்டு எதிர்பார்த்தேன். சரி சரி, தமிழக அரசை பற்றியதாக நாங்கள் தமிழ்நாடு அரசை பற்றியதாக இன்றைய அறிவது கருவில் அமைந்திருக்கின்றது. நீங்களும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் சட்டமன்றத்தினுடைய ஆரம்பம் எப்போ சொல்லி பார்த்தா 1861 இந்திய கவுன்சில்கள் சட்டத்தின் கீழ் சென்னை சட்டமன்ற கவுன்சில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. தொடக்கத்தில் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டத்தின் பின்னர் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1920 நடைபெற்ற தேர்தலின் மூலம் சென்னை மாகாணத்திலே மக்கள் பிரதிநிதித்துவ அரசியல் வலுப்பெற்றதாக சொல்லப்படுகின்றது.
0: அதற்கு பிறகு 1935 இந்திய அரசு சட்டத்தின் மூலம் மாகாணங்களுக்கு அதிகமான நிர்வாக அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்ததாம். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 1937 நடைபெற்ற தேர்தலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்ததாம். இதுல வந்து சி ராஜகோபாலாச்சாரி வந்து சென்னை மாகாணத்தின் பிரதமராக வந்து அந்த காலத்துல வந்து பொறுப்பேற்றிருக்கிறார்.
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்வி, விவசாயம், மதுவிலக்கு, சமூக சீர்திருத்தம், அதே போலவே மொழிக் கொள்கை போன்ற விவாதங்கள் தீவிரமடைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல 37 காலகட்டத்தில்.
0: அதுக்கு பிறகு நாங்க சுதந்திரத்துக்கு பிறகு வரப்போறோம். இனித்தான் அந்த சுவாரஸ்யங்களே காத்துக்கொண்டு இருக்கு.
1: சொல்றீங்க. சரி, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சில வழியில் அது கேள்வியாக கூட வரலாம். சென்னை மாகாணம் இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு 1950 நடைமுறைக்கு வந்த போது சென்னை மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. இதே 1950. 1952 பொது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சி ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சரானார். 1954 அதாவது 2 வருடங்களின் பின்னர் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.
0: காமராஜர் அப்படின்றாலே ஒரு சுவாரஸ்யமான விடயம் தான். இதைத்தான் நாங்க இதற்கு பிறகு கதைக்க போறோம்.
1: ஆஃப்டர் தி பிரேக்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அல்பர்டாவில் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த கனடாவிற்கு ஆதரவான பிரச்சாரத்தில் பங்கேற்ற பிரதமர் மார்க்கானி அனைவருக்கானதும் அனைவருக்கும் சொந்தமானதுமே கனடா என சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு தேவை என்பது குறித்து வரும் மாதம் அம்மாகாண மக்கள் வாக்களிக்க உள்ளனர்.
0: கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவுடன் சிறந்த உறவுகளே உள்ளதாக கூறியுள்ள டிரம்ப், எனினும் நீண்ட காலமாக கனடாவால் அமெரிக்கா சுரண்டப்பட்டு வருவதாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவுக்கே அமெரிக்கா தேவை என்ற தரவுகளுக்கு புறம்பான கருத்தையும் அவர் மீள வெளியிட்டுள்ளார்.
1: இலங்கையின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் ஐக்கிய நாடுகளின் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் குறித்த பணிக்குழுவின் அறிக்கையாளர் பரந்துபட்ட தகவல்களை சேகரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் இவ்விடயங்கள் உள்ளடக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவை தெரிவிக்கின்றன.
0: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் திமுக நிர்வாகிகள் மிக மோசமாக பேசியுள்ளமை மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நிலையில் அவற்றினை முக ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் ஆடியுள்ளது. கண்ணியம் என்பது திமுகவின் வரும் மேடை முழக்கம் மட்டும்தானா என அது கேள்வி எழுப்பியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர் PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது 416-412-7374 416-412-7374
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. Mortgage Solutions.ca.
1: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் செஷன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 Shepherd Avenue East Unit 210. தமிழ்நாடு அரசை பெரியதாக இன்றைய அறிவது கரவேல் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே காமராஜனுடைய காலம் ஒரு வசந்த காலம் என்று சொல்லி சொல்வார்கள். காமராஜனுடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டினுடைய கல்வி அதே போலவே அடிப்படை வசதிகளின் வளர்ச்சியில் மிக முக்கியமாக அதாக அமைந்ததாக வரலாறு சொல்கின்றது. அவரது ஆட்சியிலே புதிய பள்ளிகள் திறக்கப்பட்ட பாடசாலைகள் திறக்கப்பட்டன. கிராமப்புற கல்வி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் வளர்ச்சி பெற்றது. அந்த காலத்திலும் மதிய உணவு திட்டம் என்பது வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அணைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. தொழிற்சாலைகள் மற்றும் மின்சார திட்டங்கள் தொடங்கப்பட்டன. இதனால் காமராஜர் காலம் தமிழ்நாட்டின் நவீன வசதிக்கான அடித்தள காலமாக கருதப்படுகின்றது. அதே போலவே மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு, இதை பற்றி பார்த்தால் மொழி அடிப்படையில் மாநிலங்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றதை தொடர்ந்து 1953 தெலுங்கு பேசும் மக்கள் ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது 1953 உருவாகிறது. 1956 மாநில மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் மலையாளம் பேசும் பகுதிகள் கேரளாவுடன் இணைக்கப்பட்டன. கன்னடம் பேசும் பகுதிகள் மைசூர் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டன. திருவிதாங்கூர், கொச்சியில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் சென்னை மாநிலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெரும்பாலும் தமிழ் பேசும் மக்களை கொண்ட தற்போதைய மாநிலத்தின் நிலப்பரப்பு உருவானதாக சொல்லப்படுகிறது. இது தமிழ்நாடு தேர்தல் துறை மாநில தகவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. அதே போலவே திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி என்பது பார்த்தால் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மாநில உரிமை, அதே போலவே தமிழ் மொழி பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்திய திராவிட இயக்கம் தமிழ்நாடு அரசியலில் பெரும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது. பேரறிஞர் சி என் அண்ணாதுரை முதலமைச்சரானார். 1967 இதன் மூலம் தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆரம்பித்தது. இப்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: 25 மேலாக தளபாட விற்பனையில் கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் $1000 விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இவை அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகிறது. அதே வழியில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கான கொண்டான மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: நல்ல பாட்டு 4 விஷயம்
11: FM 102.7 East FM.ca.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: 4:02 அறிவது கரவேல் அளித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்டெஃபெமேல். டொரண்டோ 25 டிகிரி செல்சியஸ் ஆகிறது, 30 உணர்கின்றோம்.
4: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது.
3: தமிழ்நாடு அரசை பெரியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லி மொழிவாரி மாநிலம் அரசியலமைப்பை பற்றி கதைத்திருந்தோம். அதுக்கு பின் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம்.
4: சமூக நீதி, சாதியொழிப்பு, பகுத்தறிவு, மாநில உரிமை மற்றும் தமிழ் மொழி பாதுகாப்பு ஆகியவற்றை வந்து முன்னிறுத்திய ஒரு திராவிட இயக்கம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியதாம்.
3: அது
4: நிச்சயமாக சத்தியமாக அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றது இங்கு மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டுமா. அதாவது பேரறிஞர் சி என் அண்ணாதுரை வந்து முதலமைச்சராகி இருக்கிறார். இதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஒன்று தொடங்கியதாம்.
3: சென்னை மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என்பதே ஒரு நீண்ட நாள கோரிக்கையாக இருந்து வந்தது. அண்ணாதுரை தலைமையிலான அரசு இதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறது. இந்திய நாடாளுமன்றம் மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்ட் 1968 என்ற சட்டத்தை நிறைவேற்றியது. அதன் அடிப்படையிலே 1969 ஜனவரி 14 சென்னை மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. இந்த தகவலை கூட இந்திய அரசியலமைப்பு சட்ட ஆவணத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம்.
4: ஆனா இதுக்கு பிறகு அண்ணாவுக்கு பிந்திய அரசியல் அப்படின்னு கூட வந்திருக்காம் பாருங்க. முந்தைய அரசியல், பிந்திய அரசியல் என்று சொல்ற அளவுக்கு அண்ணா வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை புரிஞ்சிருக்கிறாரு. அதுல வந்து 1969 அண்ணாதுரை வந்து மறைந்ததை தொடர்ந்து மு கருணாநிதி வந்து முதலமைச்சராகி இருக்கின்றார். அதற்கு பிறகு எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர், தனிக்கட்சி ஒன்றை தொடங்கி 1977 ஆட்சியை கைப்பற்றினார்.
3: அதுவரைக்கும் எம்ஜிஆர் அங்க இருந்தார்ன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது ஒரே வசனத்துல நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா இதுக்குள்ள நிறைய கதைகள், நிறைய வரலாறு இருக்கின்றது. ஆரம்பத்திலே அவர் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களோடு இணைந்துதான் செயல்பட்டு இருந்தார் திமுகவிலே. அந்த காலகட்டத்திலே அவர் நிதியமைச்சராக, நிதிக்கு பொறுப்பாளராக இருந்தால் அங்கு ஏற்பட்ட சில பல
4: கருத்து வேறுபாடுகள்
3: காரணமாக அவர் பிரிந்து அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி 1977 ஆட்சியை பிடித்தார். இதுதான் வரலாறு. ஆனால் இன்னும் டீடைலா போலாம், ஆனா தேவையில்ல.
4: ஆனா எனக்கு ஒரு ஆசை சரியா, ஒரு நாளைக்கு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு அறிவது கரவேல நம்ம எடுத்துட்டு வரணும். அது நேர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்.
3: அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெரும்பாலும் திமுக அதே போல அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளை மையமாக கொண்டதாகத்தான் இடம்பெற்றிருந்தது. எம்ஜிஆர் மு கருணாநிதி, ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி கே பழனிசாமி, மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் என்று சொல்லி முதலமைச்சர்களாக வந்திருந்தாலும் கூட இப்பொழுது பார்த்துக்கண்டால் முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா, மதிய உணவு, பொது விநியோகம், பெண்கள் நலன், இடஒதுக்கீடு, மருத்துவ காப்பீடு, கல்வி உதவி, நகர்ப்புற மேம்பாடு, அதே போலவே சமூக பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கப்பட்டன. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உணவு, மதிய உணவு என்பது காலை உணவாகவும் மாற்றப்பட்டது. காலை உணவு மதிய உணவாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது ஆட்சி வந்து என்ன செய்யிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த கிரேட்டை கூட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த கிரேட் இத்தனை வகுப்பு வரைக்கும் தான் இந்த உணவு என்று சொல்லி சொன்னதை கொஞ்சம் கூட்டி அறிவித்திருக்கிறார்கள். முட்டை போடுற திட்டம் என்று சொல்லி எக்கச்சக்கமான திட்டங்கள் அந்த குழந்தைகளுக்காக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆரம்ப காலத்திலே. அதுவும் டீட்டெயிலாக போகலாம், ஆனால் டீட்டெயில் தேவையில்லை, இந்தளவோட நீ பாட்டலாம். இன்றைய தமிழ்நாடுனுடைய அரசினுடைய அமைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு என்பது இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு மாநிலம், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் இயங்குகிறது. கிட்டத்தட்ட கனடா கூட அப்படித்தான், மத்திய அரசு மாகாண அரசு மாதிரி. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு, அதே போலவே மாநில அரசு அவ்வாறு தான் இயங்குகிறது. ஆளுநரை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய அரசியலமைப்பு தலைவராக இருக்கின்றார். முதலமைச்சர் அரசின் செயற்பாட்டு தலைவராக இருக்கிறார். இதிலே அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் ஆர் ஆளுநர், அதே போல முதலமைச்சர் அரசினுடைய செயற்பாட்டு தலைவர். அமைச்சரவையை பொறுத்தவரை பல்வேறு துறைகளினுடைய நிர்வாகத்தை கவனிக்கிறது.
4: சட்டமன்றத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்குமாம். அதாவது தலைமைச் செயலகம் குறிப்பாக சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் செயற்படுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க.
3: இதிலே தான் பாத்தீங்கன்னா பலவிதமான இட நெருக்கடிகள், ஒரு அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு இருக்கின்ற இடங்கள் ஒரு நேரம் அப்படி இருக்க பாக்கிங் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை காரணமாக பட்டினப்பாக்கத்தில் இப்போ புதிய அரசாங்கம், அதாவது தாவேக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட 25.55 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 கோடி மதிப்பில் புதிய தலைமை செயலகத்தை கட்ட இருப்பதாக அறிவிச்சிருக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி. அது மிகப்பெரிய சிக்கல்களை தோற்றுவிச்சிருக்க காரணம், அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மீனவர்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 1200 கோடி என்று சொல்லி சொன்னாலும் கூட அந்த 1200 கோடி என்ற நிலத்தோட உள்ளடக்கி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 2000 கோடியை தாண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தால் விரிவாக்கப்பட்ட பலவிதமான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. தொடர்ந்து போங்க.
4: அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை பார்க்கும்போது நீதித்துறையின் முக்கிய அமைப்பாக வந்து செயல்படுகின்றதாம் மாவட்ட நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றதாம். உள்ளாட்சி அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகள் மூலம் இயங்குகின்றது.
3: 4:08 அறிவது கரவேல் அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 4:13 மணிமோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கூலொச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதேவேளையில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கு மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
5: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
6: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
7: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
6: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
7: 6474598669.
8: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது
9: 416-754-8881.
10: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
11: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
10: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
12: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
13: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: 4:24 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சவிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் சிங்கிள் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலேஷன், வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைரன் ஷெப்பர்ட்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: நான்கு மணி 29 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம உங்கள் அபிமான அல்பியன் வுட் சைட் சேனல் பாக்வே கேப்ரைஸ் அப்போலோ யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களை கல்பியன் வோட் சைட் சனல் பாக்வே கேப்ரைஸ் அப்போலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடிய வரலாற்றிலேயே முதலாவது தேசிய முதலீட்டு மாநாடு வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோவில் இடம்பெறவுள்ளது. கனடிய பிரதமர் மார்க்கானி, அமைச்சர்கள், மாகாணங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
3: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றத்துக்காகவே சிறைக்கு சென்றுள்ளார் எனவும், அவர் மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றும் ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது. விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் முன்னைய நல்லாட்சி அரசின் காலத்தில்தான் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் எரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் திமுக எம்பி ஆர் ராசா அடங்கலானோர் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சர் விஜயை கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்த ஆர் ராசா தம்மீது வழக்கு தொடருமாறு சவாலும் விடுத்துள்ளார்.
3: மியாமியில் இடம்பெறும் G20 மாநாட்டில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க தாம் தயாரென யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதேவேளை G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: 4:44 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அறிவது கரவேல் என்று தமிழ்நாடு அரசை பற்றியதாக இருக்கின்றது. சரி, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் இதுதான் இப்ப ஜாலியான விஷயம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் தான் சுவாரஸ்யமான விஷயமா மாறி இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த நேரலை நேரலை என்பது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில காலைல 9 மணி 9:30 டாங்கன்னு போட்டுட்டு அப்படி இருந்துருவாங்களாம். இப்ப நாங்க இங்க இல்ல, இந்தியால எல்லாம் அந்த மாதிரிதான்
0: பாக்குறாங்க.
1: அதுல வீட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலான சுவாரஸ்யங்களை பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா 234 தொகுதிகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 234 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களை எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அழைப்பாக.
0: அடுத்தது தனி ஒரு பெரும் ஆட்சி, அதை வந்து பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்கள் ஆதரவு வந்து தேவையா.
1: அதாவது 234 சொல்லக்குள்ள சரியான வாசம் 117. ஆனா 117 வச்சு ஒண்ணும் செய்யலாது, அதெல்லாம் உண்ட கூட்டினா தனி பெருமாள்.
0: ஆனா இதெல்லாம் வந்து இதுக்கு முதல் தெரியுமான்னு தெரியாத மக்களுக்கு ஆனா இப்ப நல்லாவே தெரியும்.
1: மக்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஒரு நம்பரை குறைச்சாலும் நீ பிள்ளை சொல்லையா சொல்றாங்க. அதை விட சொல்லுவாங்க, இப்ப பாலிமெண்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ராஜினாமா செய்தாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வெரி வெரி அப்டேட்டட். அதே போல பதவிக்காலம் பாத்தீங்கன்னா வளமையான ஒரு 5 வருடம் தான். அவசர சூழல் வந்து சொல்லி சொன்னால் முன்பே கலைக்கப்படலாம்.
0: இந்த சபாநாயகரின் அதிகாரம் அப்படின்னு பார்க்கும் போது, அவையை நடத்துறது, உறுப்பினர்களுக்கு பேச அனுமதிக்கிறது, ஒழுங்கை பராமரிக்கிறது மற்றும் விதிமீறல்களுக்கான நடவடிக்கை எடுப்பது வந்து இந்த சபாநாயகரின் பொறுப்பாக
1: இருக்கு. காலாகாலமா சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க. ஆனா சபாநாயகர்கள் இருந்தாலும் சபாநாயகர்கள் பொறுப்பு என்பது பரவலா வெளியில உள்ள அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்ய பாப்ப, இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு, நேரடியா வந்ததுக்கு பிறகு தான் சபாநாயகர் இப்படிப்பட்டவரா இந்த விஷயம் இல்ல. ஜெயஸ்ரீ பிரபாகர் சும்மா வேற லெவல், அவர் தான் ஹீரோ.
0: நீங்க கதைக்க கூடாது, நீங்க கதைங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க.
1: இருக்கலாம், நீருங்க இருங்க இருங்க, சபை முதல்வர்
0: கொஞ்சம் பொறுங்க, அவர் பேசட்டும்,
1: கொரோனா சொல்லுங்க. அதெல்லாம் செய்யலாது, அதெல்லாம் சபை குறிப்பில் இருந்து நீக்கலாது. இப்ப பாத்தீங்கன்னா கிச்சகுமார சொல்லலாம் புது சொல்லு. இப்ப சாதாரணமா ரீல் போடுறவங்களே சொல்றாங்க, சபை குறிப்பில் இருந்து நீக்க அந்த சொல்லு என்று சொல்ற அளவுக்கு எல்லாம் பிரபலப்படுத்தி இருக்கிறார்கள் நேரலா போட்டு. அதே போல குரல் வாக்கெடுப்பு பல விதமான தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா ஆமாம் இல்லை இந்த இரண்டு விஷயத்தை வச்சுதான் முடிவெடுக்கப்படும். அதுல சந்தேகம் வந்தா மட்டும்தான் வாக்கு, அதாவது சொல்லுவாங்க அந்த அந்த ஓலை குடம் நான் சொன்ன நிக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இது துண்டிச்சுட்டு முறையில செயல்படுத்துவாங்க.
0: அடுத்தது பண மசோதா, அதாவது வரி, அரசு வருமானம் மற்றும் செலவுகள் இது தொடர்பான பண மசோதாக்களை வந்து சட்டப்பேரவையில் மட்டுமே வந்து அனுமதிக்க முடியுமா.
1: அதே போல மானிய கோரிக்கைகள் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்தில். ஒவ்வொரு அரசு துறை செலவு சட்டமன்றத்தினுடைய விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் பெற வேண்டும். இதுவே அரசினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதி.
0: அடுத்தது கேள்வி நேரம், அதாவது அமைச்சர்களிடம் துறை சார்ந்த கேள்விகளை கேட்டுவிட்டு அரசின் செயல்பாடுகளுக்கு பதில் பெற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கூட அங்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1927 சென்னை மாகாண சட்டமேலவைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவரே தான் அறியப்படுகின்றாராம். அதை தாண்டி அடுத்தது சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு, ஆரம்பத்தில் இது சென்னை மாகாண சட்டமன்றமாக செயல்பட்டிருந்தாலும் 1969 மாநிலம், அதாவது தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வந்து மாற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் என்ற பெயரை கூட அது வந்து பெற்றிருக்கின்றதா. கடைசியாக சுவாரஸ்யமான ஒரு கணக்கு, அதாவது 234 உறுப்பினர்கள்ல 117 பேர் ஒரு அணியில இருந்தால் அது சரிபாதியாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு, ஆட்சி அமைக்க இன்னும் ஒருவர் ஆதரவு தேவை. அதான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதனாலதான் 118 என்பது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திர எண் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: சரி, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு தொகுதிகளில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 கட்சிகள் தங்களுடைய இரண்டு
0: வேட்பாளர்களை
1: அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பை எலெக்ஷனில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்றதெல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்த சேனலை திறந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இந்த சத்தியமங்கலம் தொகுதி, இந்த தொகுதி, அந்த தொகுதி, இதில் இவங்களை போட்டிருக்கு, அவங்கள போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கட்சி அவங்களுக்கு சார்பாகவும் ஏற்கனவே பிரச்சாரம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கு. அக்டோபர் 6 தேர்தல் நடைபெற இருக்குது. 9 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆனால் அந்த பெரும்பான்மையான ஒரு முடிவு என்பது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி பார்த்தால், வரலாறு உலக வரலாறு உலகத்தில் எங்கே நடந்த பை எலெக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிபரலை பொறுத்த வரைக்கும் லிபரல் நடந்த இடைத்தேர்தல் எல்லாத்துலேயுமே லிபரல் கட்சி வெற்றி பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற இடத்தில் இருக்கிற ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போலவே மற்ற நாடுகளிலேயுமே ஆளுங்கட்சிக்கு சார்பாகத்தான் அதிகமான இடைத்தேர்தல் வெற்றி வாய்ப்பு என்பது தீர்மானிக்கப்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் பல காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும்
0: வருகின்றோ
1: இன்று தமிழக அரசை பற்றிய அரசு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விடயங்கள், அதே போலவே அறிவுபூர்வமான விஷயங்கள் என்று பலவிதமான விடயங்களை உங்களுக்காக நாங்கள் அறிவது கருவியல் மூலமாக எடுத்து வந்திருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். வருகிற வாரமும் அறிவது கருவியல் இன்னொரு விடயத்தை உங்களுக்காக கொண்டு வரும் சுவாரஸ்யமாக உங்களோடு சேர்ந்து உரையாடும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய விருப்ப பாடலோடு இணைந்து கொள்ளலாம். விருப்ப பாடலை தருவதற்கு யார் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு முன்னதாக
0: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபிஞ்ச் அண்ட் ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் $1,000 விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பாக்கெட் காயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபிஞ்ச் அண்ட் ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1,000 விற்கப்படுகின்ற 14-inch பாக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1,500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பாக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதேவேளையில் நாரி பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கு மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபிஞ்ச் அண்ட் ஃபிஞ்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய விருப்ப பாடலை இசை எக்ஸ்பிரஸில் நீங்கள் கேட்கலாம். 7 வரையிலும் பாடல்களை தருவதற்கு உஷா மற்றும் நிபாஜினி. மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
0: சுரேகா ரூபன்,
1: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.
3: என் நெஞ்சில் குடி

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 and Burrokill, Taunton and Simcoe ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
7: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
5: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, Scarborough. அழையுங்கள். அஜந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: நன்றி சஞ்சயன் மற்றும் சுரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் நிபாஜினி.
1: வணக்கம் உஷா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். உஷாக்கு இன்னொரு பேர் உற்சாகம் எல்லாம்
0: கேள்விப்பட்டேன். கேள்விப்படையிலே
1: இல்லையே, அதான் இசை எக்ஸ்பிரஸுக்கு வந்தாலே உற்சாகமான பாடல் எல்லாம் கொடுக்குறீங்களாம்.
0: அப்படியெல்லாம் அவங்க கேக்குறாங்க, நாங்க கொடுக்க போறோம். சரி, அப்ப உங்களுக்கும் அந்த உற்சாகம் தொட்டிக்கொள்ள போகுது.
1: நிச்சயமா அந்த உற்சாகத்தோட தான் நாங்களும் இணைந்திருக்கிறோம். இரண்டு மனத்தளங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம்.
0: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபம் டாட் சிஏ ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ்,
1: யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7. ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: டொரண்டோவில் இப்பொழுது 24°C ஆக இருக்கிறது. நுழை 30°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தா, அதிகூடிய வெப்பநிலையாக 26°C, முன்னிலை 31°C இருக்க போகின்றது. 1 mm குறைவாக மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது.
1: வாகன இருப்பொழின் விலையும் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நள்ளிரவு 12 முதல் 4%
0: குறைவடைய இருக்கின்றது. நிபாஜினி, வரவேற்க ஒரு பாட்டு வேணாமா?
1: எனக்காக தான் இந்த பாடலா. சரி,

0: கலைஞர் கொண்ட பார்வை திரைப்படத்திலிருந்து ஒளித்தொகுந்த அந்த பாடல் நேரம் 5:07 கேட்டுக்கொண்டிருப்பதை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்கள் அழைக்கலாம்.
1: 4165444040 வாயிலாக இணைந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா. வணக்கம் நிவாஜினி. இதுவரைக்கும் நான் நாதன்.
1: நாதன் எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கேன். நீங்கள் இருவரும் இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் நாதன். என்ன பாடல் என்று?
2: எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த உஷா, எங்கே அந்த நிவாசினி.
1: அடடா, இந்த அமாவாசை நேரத்துல வந்து வெண்ணிலா தேடினா எப்படி நாதன் கிடைக்கும்?
0: நாங்கள் ஈஸ்டர் இருக்கிறோம். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது நாதன். நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி.
0: நீங்களும் அழைக்கலாம். 4165444040.

0: வருஷம் எல்லாம் வசந்த் திரைப்படத்திலிருந்து ஒளித்தொகுது அந்த பாடல். நேரம் 5:13 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-5544-0 இணைந்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவி கலைக்கிறேன். இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சந்தோஷம் ரவி, என்ன செய்தன் இருக்கீங்க? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, இருவருக்கும்
0: நன்றி. நன்றி. என் தங்கச்சி படிச்சவ, அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நிவாஜினி
1: படிச்சிருக்கான். ரவி எனக்காக தான் அந்த பாடல்
0: கேட்டிருக்காரு.
1: 5:14 நீங்கள் இந்த வேளையில் நாங்கள் கேட்க போகிறோம் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை.
3: 25 மேலாக தளபாட விற்பனையில் கோலச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதே வழியில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும்.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேரிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ estimation free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் free estimation free insulation. Conditions apply. 191 Nagar Avenue Unit 15 Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105. 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
7: நேரம் 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-554-4040.
8: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509, 6475344509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.
7: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindrirkala, No Problem, Pradhana Vangikalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-90
3: 8565646906585656. ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: அல்பர்டாவில் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த கனடாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் பங்கேற்ற பிரதமர் மாக்கானி அனைவருக்குமானது அனைவருக்கும் சொந்தமானதே கனடா என சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு தேவையா என்பது குறித்து வரும் மாதம் அம்மாகாண மக்கள் வாக்களிக்கின்றனர்.
5: கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவுடன் சிறந்த உறவுகளே உள்ளதாக கூறியுள்ள டிரம்ப், எனினும் நீண்ட காலமாக கனடாவால் அமெரிக்கா சுரண்டப்பட்டு வருவதாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவுக்கே அமெரிக்கா தேவை என்ற தரவுகளுக்கு புறம்பான கருத்தையும் அவர் மீள வெளியிட்டுள்ளார்.
4: இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் ஐக்கிய நாடுகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் குறித்த பணிக்குழுவின் அறிக்கையாளர் பரந்துபட்ட தகவலை சேகரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் இவ்விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு வாய்ப்புள்ளதாகவும் அவை தெரிவிக்கின்றன.
5: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் திமுக நிர்வாகிகள் மிக மோசமாக பேசியுள்ளமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் அவற்றினை மு க ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் சாடியுள்ளது. கண்ணியம் என்பது திமுகவின் வரும் மேடை முழக்கம் மட்டும்தானா என அது கேள்வி எழுப்பியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
4: நேரம் 5:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம்.
5: 416-554-4000 இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
7: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
5: நல்ல சுகமா இருக்கும். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நலமா இருக்கிறோம்.
4: சந்தோஷம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
5: என்ன பாடல் கேட்கலாம்?
7: சொர்மலதா அந்த நினைவு தினம் தானே.

0: ஒரு அழகிய பாடல் உங்களுக்காக வருகின்றது தேவகுமார். நன்றி இணைந்த உடனே.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். நீங்கள் அழைக்கலாம் 4 1 6 5 4 4 0 4 0.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4163523 4163523.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, McCavenicum Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்பி.
7: 8 மணி 5 நாற்பத்தி 2 நிமிடம் நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544400.
8: கிருத்தான், நீங்களும் நல்ல நல்ல பாடல்கள் கேட்டு மயக்கமான ஒரு நிலைக்கு வரலாம் உஷா, இல்லையா? இணைந்திருக்கும் நேரில் இணைத்துக் கொள்ள பூர்வம் வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: செல்வா விஜயா கிடைக்கிறேன்.
7: செல்வா விஜயா, அப்படி இருக்கிறீங்க?
9: நீங்கள் இருவரும்?
8: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம் செல்வா விஜயா. சொல்லுங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க இப்ப?
9: நான் இரவு சாப்பாடு புட்டா வைக்கிறேன். மத்தியானம் இறால் கறி வச்சது, வெள்ளமா புட்டு. மறுமலர்ச்சி படத்துல இருந்து அந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையே.
7: சரி,
9: அந்த பாட்டு
7: நிச்சயமாக உங்களுக்காக வருகின்றது.
9: நன்றி,
7: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து செல்வா விஜயாவின் விருப்பமாக ஒளித்தோ இந்த அந்த பாடல்.
1: நேரம் 5:47. நீங்களும் மலைக்கலாம் உங்கள் விருப்ப பாடலை கேட்க 4165544040 இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடா, நான் திலாவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் உஷா. வணக்கம் நிக்கிதா. நீங்கள் இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
0: நிபாஜினி நல்ல சோமா இருக்கிறா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க
1: மாத்தி விட்டுறோம், இன்னும் கலகலப்பா இருக்கும்.
0: அடுத்த முறை கலகலப்பா இருக்கும் பாருங்க. இருந்து சரி, என்ன பாடல் இருந்து?
2: நான் இன்னும் ஒரு பேரை நினைச்சு வச்சிருக்கிறேன். உஷாக்கு பேர் மாத்த உடனே நான் அடுத்த தலைமை யோசிச்சு
0: வைக்கிறேன். சரி சரி, நிச்சயமா
1: நிச்சயமா
0: எதிர்பார்த்து காத்துக்கொண்டு நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அடுத்த தலைமை சொல்லுங்க, என்ன பாடல்?
2: நான் என்று கேட்கும் பாடல், உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் இஷ்டப்பம் சேவைக்கும் நன்றியடா. நாங்கள் எப்படின்னா கிழமையில ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு விட்ட குரலை கேட்கணும்னா இந்த முக்கியமா நாங்கள் லைனுக்கு ஓடி வர்றது. அந்த வகையில உங்களுக்கு சந்தோஷம். நான் என்று கேட்கும் பாடல் அமரன் படத்துல வசந்தமே வரியில் வாழ்ற பாடல். அனைத்து மக்களையும் இசப்ப மக்களையும் நீங்கள் இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி.
0: நன்றி. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040.
1: இந்த பகுதியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA-வினுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதேவேளையில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கான மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.

0: நேரம் சரியாக 6 மணி. நீங்களும் தொடர்ந்தும் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முடியும் இஸ்டெஃபம் வானொலியூடாக. தொடர்ந்தும் நீங்கள் இஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில், இஸ்டெஃபம் தமிழ் யூடியூபில், இஸ்டெஃபம் 102.7.
1: இஸ்டெஃபம் தொடர்புக்கு 416-824-1212 அல்லது இஸ்டெஃபம் 102.7@gmail.com என்னும் மின்னஞ்சல் ஊடாகவும் நம்மளுடன் தொடர்பு கொள்ளலாம். டொரண்டோ இப்போ 24°C ஆக இருக்கிறது. 29°C ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26°C, உடல்நிலை 31 முன்னரே இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் 21°C ஆகும். 21 உணரே இருக்கின்றோம்.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 4% குறைவடைய இருக்கின்றது.
1: சரி, அடுத்த நேரம் யார் என்று பார்க்கலாமா நிபாஜினி?
0: பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் உஷா, நிபாஜினி வணக்கம்.
0: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்குவேன். நீங்கள் அப்படி இருக்கிறீங்க இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ருக்மணி. என்ன செய்தோம் இருக்கீங்க?
2: நாங்கள்
0: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேணும் என்று கேட்டுருங்க.
2: எனக்கு நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்.
1: அழகிய பாடல் உங்களுக்காக வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும் வணக்கம்.
1: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4000.

0: ருக்மணியின் விருப்பமாக பாட்டு வாத்தியா திரைப்படத்திலிருந்து ஒளித்தோ இந்த தந்த பாடல் நேரம் 6:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-5-4-4-0-4-0 இணைந்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன்.
1: காசிநாதன் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சூழ்நிலை, வேலு சீரமா சூழ்நா இருக்கிறேன். வடிவேல் இந்த பேர்த்தியை நினைச்சு ஒரு பாட்டு ஒன்று கேட்போம். அவர் இன்னும் ஆடி வா தேடி வாழ்ந்து விரும்பும் அந்த பாட்டு இபி அரசன்
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4-6-5-4-0-4-0
1: இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகிறது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTM-னுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதேவேளையில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கு மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சன் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
5: 416-461-6401.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: FM 102.7. 6:19 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் அழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்க நீங்களும் அழைக்கலாம்.
8: 416-5-4-4-0-4-0. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா? நிபாஜினி
7: பார்த்திடலாம். வணக்கம்.
8: என்ன பாடல்?
9: அஜித்துக்கு அவரை வாழ்த்த சிஎம் விஜய் போனன்ற ஒரு செய்தி அடிபட்டது. அதற்கும்
8: அது உண்மைதான், உண்மைதான். எல்லா செய்தியும் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வருகின்றது. கண்ணன் நன்றி,
9: வணக்கம்.
8: நன்றி இணைந்த உடமைக்கு. நீங்களும் அழைக்கலாம். 416-5-4-4-0-4-0.

0: கண்ணனின் விருப்பமாக ஆட்டவாசந்திர படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம்.
1: 4165544040.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா? நிபாஜினி
1: பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹாய், தினேஷ்குமார் ஸ்கார்போல இருந்து பேசுறேன்.
1: தினேஷ்குமார் நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க தினேஷ்குமார்?
2: நல்லா இருக்கேன்,
0: சந்தோஷம். இன்று என்ன பாடல் தினேஷ்குமாருக்கு?
2: இன்னைக்கு வடிவேலு சார் பர்த்டேன்றதுனால எட்டனா இருந்தா எட்டூர் என் பாட்டு கேட்கும்.
0: ஓகே, வடிவேலு சார் என்ன ஒரு காமெடி ஒன்று சொல்லுங்க பாப்போம். அப்ப
2: இப்படி ஆயிட்டேன்,
1: ஆடடா,
2: விவேக் காமெடி இல்ல.
0: மினக்கட்டு வந்தெல்லாம் பாட்டு கேக்குறபடியா ஏதாவது சொல்லுவீங்க எதிர்பார்த்து கேட்டான்.
1: இண்டையில இருந்து உங்களுக்கு வடிவேல் தினேஷ்னு பேரை வைக்க சொல்லுங்க உங்க நண்பர்கள்ட்ட. சரி, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வருது தினேஷ்குமார். நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165544040.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்கார்போரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509, 6475344509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.

0: செய்திகள்.
1: கனடிய வரலாற்றிலேயே முதலாவது தேசிய முதலீட்டு மாநாடு வெறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் இடம்பெறவுள்ளது. கனடிய பிரதமர் மாக்கானி, அமைச்சர்கள், மாகாணங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டில் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து பல நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் பங்கேற்கவுள்ளனர்.
2: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றத்துக்காகவே சிறைக்கு சென்றுள்ளார் எனவும், அவர் மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றும் ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது. விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் முன்னைய நல்லாட்சி அரசின் காலத்தில்தான் நாமல் ராஜபக்ஷ மீது வழக்கு தொடரப்பட்டதாக பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் திமுக எம்பி ஆர் ராசா அடங்கலானோர் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சர் விஜயை கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்த ஆர் ராசா தம் மீது வழக்கு தொடருமாறு சவாலும் விடுத்துள்ளார்.
2: மியாமியில் இடம்பெறும் G20 மாநாட்டில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க தாம் தயார் என யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதேவேளை G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: நேரம் 6:33 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 416-554-4040.
3: இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் உஷா, நிவாஜினி, டொன்மில் சந்திரன், அப்படி இருவரும் இருக்கிறீர்கள்?
3: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க டொன்மில் சந்திரன்?
4: ஓ, நலமா மாட்டியா இருக்கும். நன்றி நன்றி.
2: நீண்ட நாட்களுக்கு பிறகு சரி, என்ன பாடல்?
4: ஓ, வருவோம் வருவோம் வருவோம் கேட்டுக்கொண்டிருக்கோம். வராமல் இருக்கிறா
2: கேட்டுக்கொண்டிருக்கோம்.
4: அடுத்த கண்ணான கண்ணி அந்த பாடல இல்லோடு சேர்ந்துக்கோம்.
3: நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாடல் வருது. நன்றி டொன்மில் சந்திரன் இணைந்து கொண்டமைக்கு.
4: நன்றி நன்றி.
2: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம்.

0: நேரங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
7: நேரம் 6:41 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம்.
8: 4165-44-404 வாயிலாக இணைந்து கொள்ள முடியும்.
7: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். அனிபாஜினி
8: பார்த்துலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: உங்கள் இருவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து அன்பு.
7: அன்பு, எப்படி இருக்கீங்க அன்பு?
9: ஓ, நல்ல வெதர். குப்பி அள்ளி கொண்டிருக்கிறேன், பின்னால பக்கத்து வீட்டு குப்பையும் சேர்த்து அள்ளி கொண்டிருக்கிறேன்.
8: பேருக்கு ஏத்த மாதிரி, பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறீங்க அன்பு.
9: அதே நேரம் உங்கள்ட பாட்டையும் உங்கள்ட நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
7: சந்தோஷம்.
9: நான் கேட்க வந்த பாடல் வந்து அதர்மம் என்ற படத்தில் SPB ஜானகி அவர்கள் பாடின அந்த முத்துமணி முத்துமணி. இது வந்து என்னத்துக்காக கேட்கிறேன் சொன்னா, இந்த இருவரும் காலமாகி விட்டார்கள், ஆனால் அந்த பாட்டு வந்து இப்பவும் வெரி ஃப்ரெஷ்ஷா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, என்னுடைய எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது என்னுடைய போன்ல, அதுல இந்த முதல் 10 இந்த பாட்டு வரும்.
7: சரி, சந்தோஷம். உங்களுக்காக அந்த அழகிய பாடல் வருகின்றது. நன்றி அன்பு. நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165-44-404.

0: அன்புவின் விருப்பமாக அதன் மந்திரி படத்திலிருந்து ஒளித்தோது அந்த பாடல் நேரம் 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: இந்த பொழுதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ்வைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பாக்கெட் காயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி உரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துவிடலாம். GTA ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch பாக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பாக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதே வழியில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கான மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். காட்டுக்குரு பண்பலை 102.7

0: காளிதாஸ் 2 திரைப்படத்தில் தோழித்தோம். அந்த பாடல் நேரம் 6:52 நிமிடம்.
1: இதுவரை நேரமும் நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. உங்களோட ஆசையான பாட்டெல்லாம் கேட்டு உற்சாக உஷா வந்து உங்களுக்கு அந்த பாடலாம் தந்திருந்தாங்க. தொடர்ந்தும் ஸ்டார்நைட் நிகழ்ச்சிகளோடு உஷா தொடர்ந்து இணைந்திருப்பார்.
0: நாளை மீண்டும் நீங்கள் 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மலரலாம். அதாவது 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கேட்டு மகளலாம்.
1: தொடர்ந்தும் ஸ்டார் நைட்டோடு நீங்களும் இணைந்திருக்கலாம். உஷா இணைந்திருப்பார்னு சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்று செல்லப் போகிறேன். எனவே நன்றி நேர்களை, வணக்கம். நன்றி உஷா.
0: நன்றி நிவாரிணி. நன்றி.

0: நாலு விஷயம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
5: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4576-0651 4164570651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்மன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள் 6476088447.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட்.

நேரம் 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி நிபாஜினி. தொடர்ந்து 9 மணி வரை நீங்கள் ஸ்டார் நைட்டுடன் இணைந்திருக்கலாம். நம் நாட்டு கலைஞர்களின் பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. உள்ள 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உணர்நிலை 31 ஆகவும் உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் 21 டிகிரி செல்சியஸும் உணர்நிலை 21 ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் 4% எரிபொருளின் விலை குறைய இருக்கின்றது. உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த மனத்தீழத்தை இளைஞருக்கு வருகிறது ரெட்டி ஆதித்தனின் பாடல்.

0: நேரம் 7:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் 1000 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் 1500 டாலர்கள் விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஜிடிஏனுடைய ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பொக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பொக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதே வேளையில் நாரிப்பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கான மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: Your favorite music on your favorite station 102.7.

வணக்கம். மயில்வாகனம் சுரேஷ்குமாரின் பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:13 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் ரஜீவ்.

0: என்னடாப்பா தம்பிமார், பார்த்து வேலையை முடியுங்க. நாளை கொண்டாட்டம் தடல் உடலா இருக்கும்.
1: அண்ணா ஒன்று கொஞ்சம் யோசிக்கான, நாளைக்கு சிறப்பா இருக்கும் பாருங்க.
0: கொண்டாட்டம் முடியட்டும், சிறப்பா கவனிக்கிறேன்.
1: அது பிறகு இப்போ ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டா சிறப்பா இருக்கும்.
0: ஓஹோ, ஆட்டம் பாட்டமோ? இப்ப எங்கடா பாக்கல பிடிக்கிறது
1: அண்ணே? அதுக்குதான் நாங்க இருக்கிறோம்ல.
0: ஆஹா,

0: இந்த பணியாரமே வேற லெவலு.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 604-8 camsonics.com.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: வர்மன் ராமேஸ்வரன் பாடிய பாடலை கேட்டுகள். நேரம் 7:27 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் கந்த பூஜேந்தன்.
1: அண்ணே டிக்கெட் எடுக்கலையே அப்போ போற

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அல்பர்டாவில் இடம்பெற்ற ஒருங்கிணைந்த கனடாவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் பங்கேற்ற பிரதமர் மாக்கானி அனைவருக்கானதும் அனைவருக்கும் சொந்தமானதே கனடா என சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு தேவையா என்பது குறித்து வரும் மாதம் அம்மாகாண மக்கள் வாக்களிக்க உள்ளனர். கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கனடாவுடன் சிறந்த உறவுகளே உள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப், எனினும் நீண்ட காலமாக கனடாவால் அமெரிக்கா சுரண்டப்பட்டு வருவதாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவுக்கே அமெரிக்கா தேவை என்ற தரவுகளுக்கு புறம்பான கருத்தையும் அவர் மீள வெளியிட்டுள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் ஐக்கிய நாடுகளின் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் குறித்த பணிக்குழுவின் அறிக்கையாளர் பரந்துபட்ட தகவல்களை சேகரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் இவ்விடயங்கள் உள்ளடக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவை தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தொடர்பிலான திமுக நிர்வாகிகள் மிக மோசமாக பேசியுள்ளமை மீண்டும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் அவற்றினை மு க ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் சாடியுள்ளது. கண்ணியம் என்பது திமுகவின் வெறும் மேடை முழக்கம் மட்டும்தானா என அது கேள்வி எழுப்பியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
3: 4370860002 4780600002.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangagira, 416-299-1020.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: கிஷோ குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:42 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேலாக தளபாட விற்பனையில் கோலோச்சி வருகின்ற எவரெஸ்ட் பர்னிச்சர் நிறுவனம் இப்போது மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான தரமான மெட்ரஸ் வகைகளை பாரிய விலை குறைப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்க இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக உற்பத்தி செய்து வருகின்றது. எனவே உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சரை நாட முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். விசேட விலையாக குயின் சைஸ் மெட்ரஸ்கள் $1000 விற்கப்படுகின்ற 14-inch குயின் சைஸ் மெட்ரஸ்களை நீங்கள் $375 பெற்றுக் கொள்ள முடியும். அதே வேளையில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் மெட்ரஸ்களை $499 பெற்றுக் கொள்ள முடியும். அத்தோடு சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $59 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்துமே மிகவும் தரமான பாக்கெட் கோயில் மெட்ரஸ்களாக காணப்படுகின்றன. இன்னும் ஏராளமான மெட்ரஸ் தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நேரடியாக காட்சி வரைக்கு வருகின்ற பொழுது அவற்றின் தரத்தினை உணர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தளவாட கொள்வனவுகளுக்கு உதவுவதற்கு எவரெஸ்ட் பர்னிச்சர் தயாராக இருக்கிறது. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் உங்களுடைய தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். GTA ஒரு பிகஸ்ட் தளவாட ஷோரூமோடு இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் மெகா கிளியரன்ஸ் சேலினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வீடுகளுக்கு வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வகையிலான மெட்ரஸ்களையும் மிகப்பாரிய விலை குறைப்பில் தருகின்றது. இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். $1000 விற்கப்படுகின்ற 14-inch பாக்கெட் கோயில் குயின் சைஸ் மெட்ரஸ்களை $375 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே வழியில் $1500 விற்கப்படுகின்ற 14-inch கிங் சைஸ் பாக்கெட் கோயில் மெட்ரஸ்களை $499 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் மெட்ரஸ்களை கூட நீங்கள் $59 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களை உற்பத்தி செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்ரஸ்களை கூட நீங்கள் ஆர்டர் செய்து தேவையான அளவுகளில் பெற்றுக் கொள்ளலாம். தரமான மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக மெட்ரஸ்களினுடைய உற்பத்தியிலும் தரத்திலும் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக எவரெஸ்ட் பர்னிச்சர் திகழ்ந்து வருகின்றது. அதே வழியில் நாரி பிடிப்பு போன்ற விசேட உடல்நல தேவை இருப்பவர்களுக்கான மெத்தைகளை கூட எவரெஸ்ட் பர்னிச்சர் செய்து தருகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: என் நண்பனோட காதல பிரிச்சு அவன் இப்படி சோகமா உட்கார வச்சுட்டாங்களே.
1: சும்மாறா, அப்பா காதல விழுந்துற போது
0: வாழ்க்கையே இப்படி பள்ளத்துல விழுந்துருச்சு. இனிமே அந்த ஆள் காதல விழுந்தா என்ன, விளையாட்டு என்ன, சொட்ட தலை.
2: நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, அதான் பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டேன். பையனோட போட்டோவை பார்த்தோடனே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நீ ஆள் போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணு போட்டோவை பார்க்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு எப்படிடா புரிய வைப்பேன், புரிய வைப்பேன்.
3: அதை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், அவனுக்கு அவ்வளோ மரியாதையா மேல. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க.

0: எங்க எங்க
1: என்ன?
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை மொதல் பார்த்தபோதே இங்க ஏதோ பண்ணிச்சிங்க. அப்பயே சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்ப சொல்லனா தப்பாயிரும் தோணுதுங்க. ஐ லவ் யூங்க.
1: இது சொல்ல ஆறு மாசாச்சா?
0: புரியல.

ரக்ஷிதா, சுரேஷ், ஆதித்யா, வெங்கடேஷ், டிஜே பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடலுடன் நீருஜன்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.